நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரல்களில்.

நேரம் இப்போது 5:54. விடியலின் வாசலில் வெளிச்சம் வந்து நிற்கிறது. நேற்று விட்டு சென்ற கவலைகளை நேற்றோடு விட்டுடுவோம். இன்று நமக்காக காத்திருக்கும் அழகான தருணங்களை புன்னகையோடு வரவேற்போம். இனிய காலை வணக்கம் நேர்களே. உங்கள் நாளும் உங்கள் எண்ணங்களைப் போலவே அழகாய் மலரட்டும் என்னும் வாழ்த்துக்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று ஷக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆவணி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு 20 தேதி வியாழக்கிழமை. உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க உங்களோடு பயணிக்க இருப்பது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். வந்தே மாதரம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:02. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 என்று இனி மனமேசு காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அறிந்து கொள்வோமா? இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம். 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை திரை இசை. காலை 8:00 இளமை அறிவியல். எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 குண்டக்க மண்டக நேரலை. 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. சூசைபுரம் எஸ்டி அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா. பகல் 12:00 நிகழ்ச்சி நல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேர்தல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் தலைவலிக்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 3:02 தேனியின் நேரம். இரு தலைமுறையின் மேடை பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கின்றனர் புனே நகர் கிரேஸ் பிளஸிங் சூர்யா மற்றும் கிரேஸ் யோஷ்வா. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி மற்றும்

0: Fakhrul Islam Alamgir and 11-party opposition alliance candidate Colonel Oli Ahmed. In badminton, Indian shuttlers will be in action on the pre-quarterfinals day at the BWF World Championships at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Indian ace and former world champion P.V. Sindhu will lock horns with third seed Wang Ziyi of China in the women's singles. Indian debutant Ayush Shetty will be up against 11th seed Alvi Farhan of Indonesia in the men's singles. And in hockey, Indian women's team will face England today in their final Pool D match of the FIH Hockey World Cup at Wegener Stadium in Amstelveen. The match will begin at 6:30 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: காலம் அறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

காலமாக காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பனிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலே செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறு வயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளை பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வே

0: இணையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 6:15. வள்ளுவர் வரைந்த வாய்மொழி இதோ உங்களுக்காக குரல் அமுதமாய்.

0: உயிர்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
0: இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். விடியும் ஒவ்வொரு காலையும் இறைவனின் அருட்பரிசு. இறை அருளோடு இந்த நாளை வரவேற்போம். பக்தி மாலையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரமணி கண்ணன் பாடிய பாடல்.

0: தெரியும்
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: The Awesome Uncle.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: குமரி பன்மலை 101.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக நாகூர் எம் ஹனிஃபா பாடிய பாடல்

0: அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்படவுள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம்.
1: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக ஒன்றை தாக்குதல் மற்றும் சிவப்பு கோண் ஒன்றை தாக்குதல் மற்றும் மைண்ட் சட்டாக்கு பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தான்.
1: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிக்கும் முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
1: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 6:55. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 3 வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும் வானம் லேசாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எனவே நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின்பு மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி.

உழவர் பெருமக்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். நிறைவாக கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியை மறக்காமல் கேளுங்கள்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

0: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி.
2: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் தீக்ஷ பயண மானியம் பெற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். அளிக்கால் பிள்ளைத்தோப்பில் கடல்நீர் புகுந்த பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக ஏலக்கூடம் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷ பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெறும் விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிடமிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 15/11/2026 உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேர்ப்பாக்கம் சென்னை 6/5 இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் கணபதிபுரம் முதல்நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட அளிக்கால் பொலிக்கரை கடியப்பட்டினம் கோடிமுனை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து பேசியபோது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக கணபதிபுரம் முதல்நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட அளிக்கால் கடலோர கிராமத்தில் வீடுகளுக்குள் கடல்நீர் புகுந்தது. உடனடியாக வருவாய்த்துறை நீர்வளத்துறை மீன்வளத்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கால்வாய் பகுதியினை தூர்வாரி கிராமத்திற்குள் புகுந்த கடல்நீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது தண்ணீர் கடலுக்குள் சென்று வருகிறது. மேலும் ஆண்டுதோறும் மணல் திட்டுகளால் பாதிக்கப்படும் அளிக்கால் மற்றும் பிள்ளைத்தோப்பு பகுதிகளில் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒருபுறமாக ஓடநீர் முகத்துவாரம் அடைபட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவதை தடுக்க அப்பகுதியில் JCP இயந்திரம் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் வீடுகளுக்குள் நீர் புகுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. அளிக்கால் பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான அலை தடுப்பு சுவர் அமைப்பது குறித்து விரிவான அறிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். தற்போது வரை பெரிய அளவிலான பொருள் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் அடுத்த 2 கடல் சீற்றம் வாய்ப்புகள் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும். அதனைத் தொடர்ந்து கடியப்பட்டினம் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கோடிமுனை கடலோர பகுதிகளில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடல் சீற்றம் அதிகமாக உள்ள காலகட்டங்களில் மீனவர்கள் மீன் பிடிப்பதையும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் குளிப்பதையும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலோர கிராம பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பேசியபோது தமிழ்நாடு அரசானது மீன்வளத்துறையின் சார்பில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொண்டு வருகிறது. தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதோடு வளாகத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் குடிநீர் வசதி மின்சார வசதி படகுகள் பாதுகாப்பாக வந்து செல்லும் முகத்துவார பகுதி

0: மற்றும் மீன்களை கையாளுவதற்கு கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மீன் ஏலக்கூடம் ஆகியவற்றின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சுகாதார முறையில் மீன்களை ஏலம் விடுவதற்கு ஏலக்கூடத்தை எப்போதும் தூய்மையாக பராமரிப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டது. மீனவர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் கேட்டு அறியப்பட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மீன்வளத்துறை துணை இயக்குநருக்கு அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் நிறைவு பெறுகிறது வட்டார செய்திகள்.
1: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: குமரி பழமலை 101 இனி கேட்கலாம்.
7: ஏ தம்பி, வயலெல்லாம் சுத்தி பார்த்தம்பா, கதரும் பொலியுமா இருக்கு. ஒரு மரக்கா வேப்பாட்டுல 35 ஓட்ட விளையும் போல எல்லாம் இருக்கு.
8: ஏ பணத்தை அள்ளி போட்டு எல்லாம் இயற்கை உரம்னே.
7: ஏ தம்பி, நீ கஷ்டப்பட்டது நான் இல்லன்னு சொல்லப்பா. வியாபாரம் அப்படின்னு வரும்போது அதான் அறுவடைக்கு பின்னால நம்ம வியாபாரியா கூட்டிட்டு வரட்டுமாப்பா?
8: ஏனே உங்க பேச்சு எனக்கு பிடிக்கலன்னு முன்னாடி மாதிரி என்ன ஏமாத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களானே. ஏனே உங்களுக்கு கூட அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட சொல்லாம தெரியாத மாதிரி அந்த வியாபாரி கிட்ட வித்து அவர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும்.
7: ஏ தம்பி, அண்ணனையா சந்தேகப்படுங்க.
8: ஏனே போதண்ணே போதண்ணே, இந்த வியாபாரிக்கு இடவாடே வேண்டாம்.
7: தம்பி, இப்ப கடைசி முடிவு என்னதான்ப்பா வர?
8: ஏனே ஈனாம்னு ஒரு திட்டம் வந்திருக்கான், இந்திய அளவுல விக்கிறாம்னே. இப்ப காஷ்மீர்ல ஒரு கோட்டைக்கு என்ன விலை, என்ன விலைக்கு விக்க முடியும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாமானே சொல்லி தந்திருக்காங்கண்ணே. யாங்கிட்ட சொன்னது போட்டு இனிமேல் எந்த விவசாயிகள்கிட்ட இப்படி சொல்லாதீங்கண்ணே. அதுவும் சேகர் வீட்டு பக்கம் எல்லாம் போகாதீங்கண்ணே. போனீங்கன்னா உங்களுக்கு தப்பாதுண்ணே.
7: ஏ தம்பி, என்ன மாதிரியான வார்த்தை சொல்ற? இந்த விழிப்புக்கு என்ன காரணப்பா? அப்படி அந்த பயிற்சியில ஈனாம்னு வேற சொல்ற, அந்த திட்டம்னா என்னப்பா? நடைமுறையில வந்துட்டா?
8: ஏனே நீங்க ஒன்னும் உருட்டாண்டா.
7: தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. ஏ முருகா, நீ கிளம்பப்பா.
8: வேற
7: ஒண்ணு இல்லப்பா, லேசா இருமுன அந்த சத்தங்க தான் கேட்டிருக்கும் போலுக்கு. ஏய், நீ இன்னும் போலியா? ஏ கெட்ட கிளப்பட்ட பாரு, 500 ரூபாய் நோட்டு கிட்ட தூக்கி முந்தில போய்.
8: என்னண்ணே?
7: ஒன்னு இல்லப்பா. ஏ மனுஷனுக்கு இருமல் வரக்கூடாதாப்பா.
8: இல்லே, நான் உங்களுக்கு ஈனாம்னா என்னன்னு சொல்லி தரட்டா?
7: சொல்லுப்பா சொல்லுப்பா.
8: ஈனாம்னா இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட விவசாய விளைபொருட்களை சந்தை செய்யறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட மின்னணு வேளாண் சந்தை தான் ஈனாம்.
7: தம்பி, ஒழுங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே 1008 விஷயத்த உள்ளடக்கணுமா இல்ல தெரியு? அதனுடைய எதிரொலிப்பா தான் என்ன விரட்டையாப்பா.
8: ஆமா, அதனாலதான் உங்களை விரட்டுறேன். நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்து வேலை ஒண்ணும் கிடையாதுன்னு.
7: ஏ தம்பி, நான் ஒன்னு கேப்பன், தப்பா நினைக்க மாட்டேயா?
8: கேளுங்கண்ணே, கோவத்தை கிளறிட்டு.
7: இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்களா, அல்ல இன்னும் பெரிய பெரிய விவசாயிகள் விடுதலா இருக்கா?
8: ஓஹோ, இப்படி வேற என்ன இருக்கா? சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய 300 விவசாயிகள் யாரும் தப்பல, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. தப்பி தவறி யாருக்கு வீட்டுல போய் கேட்டுறாதீங்க.
7: சரிப்பா.

0: கோட்டைக்கு என்ன கொடுக்காங்களாம்?
1: கோட்டைக்கு எவ்வளவுண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே கோட்டைக்கு எவ்வளவு?
0: ஏ கோட்டைக்கு 2000 ரூபா வாங்கி தரம்பா.
1: அந்த முருகன் தானே என் கண்ணுல எத்து படுறது.
0: நல்ல வேளப்பா, முருகன் வந்தத தம்பி கவனிக்கலன்னு நினைக்கேன்.
1: என்னென்ன முறங்குறீங்க?
0: ஏ தம்பி, 2000 ரூபா தாரன்னு சொல்லுவேன், உங்களுக்கு அப்படி இதுல என்ன கிடைச்சிடும்? தேசிய வேளாண் மின்னணு சந்தையில
1: காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அங்க கூட இங்க இருந்துகிட்டே நாங்க 5000 ரூபாய்க்கு வித்து போடுவோம்னே.
0: ஏ தம்பி விழிப்பாயிட்டேலப்பா.
1: என்ன விழிப்பாயிட்டோம்?
0: ஏ தம்பி கோவப்படாதப்பா.
1: கோவப்படாம என்னென்ன செய்ய சொல்றீங்க? எத்தனை வருஷங்களை ஏமாத்தி இருக்கீங்க?
0: ஏ தம்பி, நிறைய வியாபாரிகள் வந்து கிராமப்புறங்கள்ல விற்பனை அப்படிங்கறத விடக்கூடிய தன்மையில வந்துட்டாங்களே.
1: என்ன சொல்றீங்கண்ணே? இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி தொகை தரலன்னா கண்டிப்பா விட்டுருவாங்கண்ணே.
0: நீங்க கொடுக்க மாட்டீங்க?
1: எதுக்குன்னே கொடுக்கணும்?
0: ஏ தம்பி எல்லாம் இருக்கட்டப்பா, இப்ப இந்த வேளாண் மின்னணு சந்தை அப்படிங்கிற விவரத்தை கேட்கும் போது எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தப்பா நினைக்காத, நான் கூட அந்த தகவலை பல விவசாயிகளுக்கும் சொல்லி ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தியம்பா. இப்ப திருப்தி தானா?
1: இதான் சிவசேனா இப்படிதான் இருக்கணும். ஏ அண்ணனுக்கும் எனக்கும் 6-6 இட்லி வச்சு சூட எடுத்துட்டு வா.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி, அப்போ நான் இந்த மாதிரியான உன்னுடைய உடன்பாட்டுக்கு உட்பட்டு வரல அப்படின்னா தேநீரோடி நின்ற வேண்டியதான்.
1: இப்படியே வந்தீங்கன்னா தேநீர் கூட கிடைக்காதுன்னே.
2: உங்கள் காலை பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
4: இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம வந்து சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய பெயர் என்ன?
5: தன்ஷியா.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: எல்லிவளையில.
4: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டு பாடுறேன்.
4: பாட்டு பாட போறீங்களா? சரி, பாட்டு கேக்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லிருங்க.
5: அம்மா, அப்பா, அக்கா, சித்தப்பா.
4: அப்படியா? சரி, ஓகே. இன்னைக்கு பாட்டு படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, என்ன பாட்டு சொல்ல போறீங்க?
5: தேசபக்தி பாடல்.
4: தேசபக்தி பாடல் பாட போறீங்களா? பாடுங்க கேக்கலாம்.
5: தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே. நீயே தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாய்.

0: பல உண்டு, எங்கள் மனசோரும் எப்போதும் ஒன்று உண்டு. மதங்களும் ஜாதியும் ஏது, நான் மனிதரை மாறும் போது எப்போது. தாயே இந்திய தாய், ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே நீயே. எத்தனை எத்தனை மொழிகள், அவை அத்தனை நாம் பிளிகள். பாடிய தமிழக பாடு, என் பாரத இன்னியம் பாடு. என் தேசமே, என் நேசமே, என் சுவாசமே, என் உயிரே உனக்காக துடிக்கும் இதயம் என் இதயம். தாயே இந்திய தாயே, ஒரு தமிழ் பாட்டு பாடுவாயே நீயே.
1: பர அழகா இந்திய தாய்க்காக வந்து பாடியிருக்க, இந்த நல்ல நாள்ல பாடியிருக்கீங்க. சரி, அடுத்ததான் நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
0: காந்தியடிகளை சொல்ல போறேன்.
1: சரி சொல்லுங்க.
0: அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அங்க உப்பு படிக்கிறேன். நான் காந்தியடிகளை பத்தி பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 1 குஜராத்தில் போர்பந்தில் என்னும் இடத்தில் பிறந்தார். வழியில் காந்தியும் ஆயுதம் வேண்டும் நேதாச்சியும் எழுத கொண்ட பாரதியும் வீரமையும் கப்பம் கட்டு மரத்து கட்டு போவன் என்ன செய்வதற்கு தாகத்திலே பிறந்த சுகேந்திரம். நன்றி, வணக்கம்.
1: சூப்பரா வந்து நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எல்லாருடைய பெயரையும் வந்து சொல்லிருக்கீங்க. சரி தன்ஷியா, நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நர்ஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: எல்லாருக்கும் மெடிசன் கொடுக்கணும்.
1: எல்லாருக்கும் மெடிசன் கொடுக்கறதுக்காக வேண்டியே வந்து நர்ஸ் ஆக போறீங்களா? சரி, நம்ம தன்ஷிகா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல நர்ஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மலலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை.

0: அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
1: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நுற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
1: சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: சேவை செய்திகள். முருகன்குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் ஆவணி மாத சிறப்பு வழிபாட்டில் இன்று காலை 8:30 வழிபாடு, காலை 9 மணி முதல் மாலை மணி 4:30 வரை முருகன்குன்றம் திருப்புகழ் பாராயணம், பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 5:30 கந்த கிரிவலம் வருதல். மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சிவசுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. பிளாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 5:30 ஜபமாலை, மாலை ஜபம், மாலை 6 மணிக்கு கூட்டு திருப்பலி. புதுக்குடியிருப்பு புனித ஆரோக்கியநாதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, திருவிழா திருப்பலி, நாளை காலை 6:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பொன்மணி நியூஸ் ஒன்றில் இன்று காலை 11:02 புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா.

தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722 இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 7:30. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: இன்னொரு வாரத்துக்கு எனக்கு உணவு கிடைத்து விட்டது. இந்த ஒரு மனிதனின் ரத்தமே எனக்கு போதும். என் ஊசி போன்ற வாயால் உன்னை குத்தி கடித்து உன் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்க போகிறேன்.
1: அம்மா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள்.
2: மன்னா, மன்னா, எழுந்திருங்கள், மன்னா, எழுந்திருங்கள்.
1: மந்திரியாரி, நீரா?
2: நானேதான் தங்களது மந்திரியார். எதற்காக மன்னா இப்படி அலறினீர்கள்?
1: அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா?
2: கனவா? ஒருவேளை தங்கள் கனவில் எதிரி வீரபாக வந்து போருக்கு அழைத்தானா?
1: இல்லை மந்திரியாரி.
2: இல்லையா? அப்படியெனில் வாளுடன் மகேந்திர பாகுபலி?
1: பாகுபலி வரவில்லை மந்திரியாரி. அதற்கும் மேலே?
2: அதற்கும் மேலேயா?
1: கனவில் ஒரு கொசு வந்து என்னை கடிப்பேன் என்று மிரட்டியது.
2: என்ன கொசுவா? போயும் போயும் ஒரு கொசுவை பார்த்து பயந்திருக்கிறீர்களே.
1: சிரிப்பு! உமக்கு அந்த கனவு வந்திருந்தால் பயம் தெரிந்திருக்கும்.
2: அது சரி, அரியணையில் கண்ட கண்ட நேரங்களில் உறங்கி விடுவது, பின்னர் கண்ட கண்ட கனவுகளை கண்டு அலறி அரசவையில் இருப்பவர்களை பயமுறுத்த வேண்டியது.
1: ஏதோ டயர்டாக இருந்ததால் சிறிது அயர்ந்து உறங்கிவிட்டேன். அது ஒரு குற்றமா? சரி சரி, அது போகட்டும். நமது அரண்மனைக்குள் இருக்கும் அத்தனை கொசுகளையும் உடனே விரட்டி அடிக்க வேண்டும்.
2: அப்படியெனில் சில முன்னேற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும்.
1: அப்படி என்ன முன்னேற்பாடுகள் நாம் செய்ய வேண்டும்?
2: மன்னா, நாம் மட்டுமல்ல மன்னா, நாம் அனைவருமே செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் அவரவர் வீட்டை சுற்றி மழை தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டை சுற்றி ரப்பர் டயர்கள், டியூப்கள், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், காலி டப்பாக்கள், இவற்றில் எல்லாம் மழை நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவற்றில் எல்லாம் கொசுக்கள் முட்டையிட்டு அதிகரிக்க கூடும்.
1: மந்திரியாரி, இது பரவாயில்லை, ஆனால் மழை நீரை பிடித்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் மழை நீரை எப்படி பிடித்து வைக்க முடியும்?
2: அப்படி கேளுங்கள் மன்னா. அப்படி பெரிய பெரிய பேரல்களில் மழை தண்ணீரை பிடித்து சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவற்றை திறந்தபடி வைக்காமல் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டும். திறந்து வைத்தால் அவற்றிலும் கொசு உற்பத்தியாகும் வாய்ப்புகள் அதிகமாகும். இது மட்டுமல்ல, வீட்டில் தோட்டம் வைத்திருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும்.
1: மந்திரியாரி, தோட்டத்தில் மழை தண்ணீர் எப்படி தேங்கி நிற்கும்? அதன் பாட்டிற்கு ஓடிவிட போகிறது.
2: மன்னா, மண் தரையில் தோட்டம் வைத்திருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அது தாங்கள் கூறியது போல தண்ணீர் ஓடி சென்றுவிடும். ஆனால் அதுவே சிமெண்ட் தரையிலும் மாடியிலும் செடி தொட்டிகளில் செடிகளை வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செடி தொட்டிகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் பிளாஸ்டிக் தொட்டிகளில் செடிகள் வைத்திருப்பவர்கள் அந்த தொட்டியின் அடியிலும் ஒரு பிளாஸ்டிக் தட்டை வைத்திருப்பார்கள். அவற்றிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
1: ஒரு சின்னஞ்சிறிய கொசு, அது நம்மை என்ன பாடுபடுத்துகிறது? அதற்காக நாம் என்ன எல்லாம் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது?
2: உண்மைதான் மன்னா, சின்னஞ்சிறு கொசு என்று விட்டுவிட முடியாது. அவை பரப்பும் நோய்கள் இருக்கிறதே, டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா என அதிபயங்கர நோய்கள் எல்லாமே பரப்புகிறது.
1: ஐயையோ, அப்படியெனில் போர்க்காலத்தில் எதிரி வீரபாகுவிடம் உஷாராக இருப்பதை விட மழை காலத்தில் இந்த கொசுக்களிடம் அதிபயங்கர உஷாராக இருக்க வேண்டும் போல. மந்திரியாரி, வீரபாகுவிடம் கூட வெள்ளைக்கொடி காட்டி தப்பித்து விடலாம். இந்த கொசுகளுக்கு வெள்ளைக்கொடி காட்டினால் கூட புரியாமல் கனவில் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கும்.
2: அதை விட அரையணையில் தாங்கள் உறங்காமல் இருந்தாலே போதும் மன்னா, கனவில் வந்து கொசுக்கள் தங்களை தொல்லை செய்யாமல் இருக்கும்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.
4: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியமிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன்.

0: சுப்பையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நேரம் இப்போது 7:36. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தென்குமரி தேனலை. காலையில எழுப்பின உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் இருக்குல்ல. வேலைக்கு போகணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டை கவனிக்கணும், சமைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா இந்த எல்லாத்துக்கும் முடிவுலையும் நம்ம மனசுக்கு மட்டும் ஒரு ரீசெட் பட்டன் கொடுக்க அடிக்கடி மறந்து போறோம் தானே. நேத்து நடந்த ஒரு பிரச்சனைங்க, யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, முடியாம போன ஒரு வேலை, இதெல்லாம் தூக்கிக்கிட்டு இன்னைக்கும் நம்ம காலையில எழுந்திருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைங்க. நேத்துக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கலாமா? என்ன நடந்தாலும் இந்த நாளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவாக தான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாளுங்க. அதில் அழகாக எழுத ஆரம்பிங்க. இதுதான் இன்னைக்கான பாசிட்டிவான ஒரு தாட். காலையிலேயே நம்ம மனசு மட்டும் இல்லைங்க, நம்ம அறிவையும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா? அதுக்காகத்தான் இப்போ உங்களுக்காக தென்குமரி தேனிலையில ஒரு சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்வி வரப்போகுது. காலையிலேயே நம்ம தூக்கத்தையே கெடுக்கிறது மாதிரி ஒரு சின்ன கிரியேச்சர் இருக்குங்க, அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்க கொசுதான். 20 August இன்னைக்கு வேர்ல்டு மஸ்கிட்டோ டே வந்து அனுசரிக்கப்படுது. அதனால இது பத்தின ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? நம்மளை கடிக்கிறது ஆண் கொசுவா பெண் கொசுவா? இதுதான் இன்னைக்கான தென்குமரி தேனிலைய பொது அறிவுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. உங்களுக்காக ஒரு ஜாலியான ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து. பாடலுக்கே போமா?

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரு நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
9: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
10: வெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
11: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்.
12: எங்க சேர்க்கலாம்?
13: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு.
14: அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
15: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
16: கவுன்சிலிங் கோட் 4911. போன் 7555 0055 004.
17: ஆகாஷ்வாணி குமரி பண்பலின் 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7:44. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம கடிக்கிறது ஆண் கொசுவா பெண் கொசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான பதில் என்ன தெரியுமாங்க? பெண் கொசுக்கள் தான் நம்மளை கடிக்குமா. நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கிற ஒரு சின்ன ஒரு உயிரினம் தான் இந்த கொசு. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை கடிக்கிறது எல்லா கொசுக்களும் கிடையாது, பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளை கடிக்குமா. அப்போ ஆண் கொசுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண் கொசுக்கள் பொதுவாக பூக்களில் இருக்கும் தேன் மற்றும் தாவர சாறுகளை தான் உணவாக எடுத்துக்கொள்ளுமா. பெண் கொசுக்களுக்கு மட்டும் ஏன் பிளட் தேவைப்படுது அப்படின்னு தெரியுமாங்க? பெண் கொசு வந்து முட்டைகளை உருவாக்குறதுக்கு தேவையான சில ஊட்டச்சத்துகள், குறிப்பாக வந்து புரோட்டீன் வந்து இந்த பிளட் மீலில் தான் கிடைக்குமா. அதனால தான் பெண் கொசுக்கள் வந்து மனிதர்களையும் சில விலங்குகளையும் வந்து கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குதான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கொசுக்களுக்கும் வந்து ஒரே நோயை வந்து பரப்புறது கிடையாதான். குறிப்பிட்ட வகை இன்ஃபெக்டட் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் மூலமாக தான் மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி உள்ள நோய்கள்லாம் பரவுதான். ஆனால் அடுத்த முறை ஒரு கொசு உங்களை கடிக்கும்போது அதை அடிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இது வந்து பெண் கொசு தான் அப்படின்னு. ஓகேவா? என்ன நேர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொது அறிவு கேள்வியும் பதிலும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேரம் இப்போது 7:46 ஆயாச்சு. தென்குமரி தேனிலையில் இனி கேட்கலாம்

0: தேதியும் சேதியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி.
1: அக்ஷய் உர்ஜா திவஸ் இன்று.
0: அக்ஷய் உர்ஜா திவாஸ் என்பது நம் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முன்னேற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆகும்.
1: இது 2004ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: பயோகேஸ், சூரிய சக்தி, காற்றாலை, நீர் மின்சாரம் போன்ற ஆற்றல்கள் அக்ஷய உர்ஜாவின் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும்.
1: உலக கொசு தினம் வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே இன்று.
0: உலக கொசு நாள் என்பது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் அன்று பிரிட்டனைச் சேர்ந்த மருத்துவர் ரொனால்ட் ராஸ் என்பவரின் நினைவாக உலக அளவில் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு நாளாகும்.
1: சர் ரொனால்ட் ராஸ் 1897ஆம் ஆண்டு இதே நாள் பெண் கொசுக்கள் மூலமாக மலேரியா நோய் மனிதருக்கும் பரவுகிறது என முதன் முதலில் கண்டுபிடித்தார்.
0: இந்த கண்டுபிடிப்பின் நினைவாகவே இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1944ஆம் ஆண்டு இதே நாளில் மும்பையில் பிறந்தார்.
1: தனது தாயார் இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பின் நமது நாட்டின் 6வது பிரதமராக 1984ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார்.
0: இவரது பிறந்த நாளை சத்பவன் திவாசாக கொண்டாடி வருகிறோம்.
1: இந்நாள் அனைத்து மதங்களைச் சேர்ந்த இந்திய மக்களிடையே தேசிய ஒருமைப்பாடு, அமைதி, பாசம் மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்காக கடைபிடிக்கும் படுகிறது.
0: இந்திய தொழிலதிபர் என்.ஆர். நாராயணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றை நிறுவிய இந்திய தொழிலதிபர் நாகவரா ராமாராவ் நாராயணமூர்த்தி அவர்கள் 1946ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: அந்நிறுவனத்தின் தலைமை செயற்குழு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் தற்பொழுது சமூக சேவையிலும் இந்திய கிராம வளர்ச்சியிலும் இவர் பங்காற்றி வருகிறார்.
1: இவரது தொண்டினை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
0: 1858ஆம் ஆண்டு இதே நாளில் சார்லஸ் டார்வின் அவர்கள் தனது முதலாவது படிவளர்ச்சி கொள்கையினை வெளியிட்டார்.
1: நாசாவால் செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக வைக்கிங் திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வைக்கிங் 1 1975ஆம் ஆண்டு இதே நாளில் அனுப்பப்பட்டது.
0: சூரிய குடும்பம் மற்றும் விண்மீன்களிட ஊடகம் ஆகியவற்றை ஆராய்வதற்காக 1977ஆம் ஆண்டு இதே நாளில் வாயேஜர் 2 என்ற ஆளில்லா விண்கலம் நாசாவினால் ஏவப்பட்டது.
1: இந்திய வரலாற்றாளர் ராம்சரண் சர்மா அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: 6 ஷர்மா என்று அழைக்கப்படும் இவர் ஓர் வரலாற்று ஆசிரியர், நூலாசிரியர் மற்றும் கல்வியாளர் ஆவார்.
1: பாட்னா பல்கலைக்கழகத்திலும் டெல்லி பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணிபுரிந்துள்ள இவர் தன் வாழ்நாளில் 15 மொழிகளில் 115 புத்தகங்களை எழுதியுள்ளார்.
0: இவர் 2011ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இந்திய யோகா பயிற்சியாளர் VKS ஐயங்கார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: உலகின் முன்னணி யோகா ஆசிரியர்களுள் ஒருவராக கருதப்படும் VKS ஐயங்கார் அவர்கள் பதஞ்சலி யோக சூத்திரங்கள், யோகா பயிற்சி, யோகாவின் ஒளி, பிராணயாமம் உட்பட பல புத்தகங்களை எழுதியுள்ளார்.
1: யோகாவின் பல்வேறு நுட்பங்களை பரிசோதனை செய்ய ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் செலவிட்டுள்ள இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் அளித்து கௌரவித்துள்ளது.
0: 2001ஆம் ஆண்டு சீன அரசும் அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டு இவரை சிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இவர் 2014ஆம் ஆண்டு இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
0: தேதியும் சேதியும்
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று

0: உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பல் 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சாய்வால் வழங்கும் தென்கட்சி கோ சோமநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7:53. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹60, கத்திரிக்காய் சாதரகம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹70, வெண்டைக்காய் பச்சை ₹55, நாட்டுக்கு தக்காளி ₹30, ஆப்பிள் தக்காளி ₹35, நாட்டு மிளகாய் ₹60, பஜ்ஜி மிளகாய் கிலோ ஒன்றுக்கு ₹150, சீனிய வரக்காய் ₹48, வெள்ளரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹25, பாகற்காய் ₹70, இஞ்சி கிலோ ஒன்றுக்கு ₹200, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹55, பல்லாரி கிலோ ஒன்றுக்கு ₹60, கேரட் ₹90, முட்டைக்கோஸ் ₹55, வாழைக்காய் 10 இனம் ₹80, முருங்கைக்காய் 10 இனம் ₹40, சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு ₹80, பூசணி ₹25, தடியங்காய் ₹25, மரவள்ளி ₹40, புளி கிலோ ஒன்றுக்கு ₹140, புடலை கிலோ ஒன்றுக்கு ₹40, பீன்ஸ் ₹100, சவுச்சவ் ₹45, தட்டை பயிறு ₹50, பச்சை மாங்காய் ₹70, பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு ₹55, முள்ளங்கி ₹50, எலுமிச்சை ₹160, நார்த்தங்காய் ₹80, காலிஃபிளவர் ₹80, தேங்காய் குடுமியுடன் ₹63, குடுமி இல்லாத தேங்காய் ₹65, வாழை இலை ஒரு போட்டு ₹15, மல்லிக்கீரை ₹50, புதினா கிலோ ஒன்றுக்கு ₹70, பால் சேம்பு ₹85, வழுதுணங்காய் ₹60, கோவக்காய் ₹55, சுரைக்காய் ₹20, காராமணி கிலோ ஒன்றுக்கு ₹50, ஒட்டு மாங்காய் ₹55, நூல்கோல் ₹75, நாடன் மிளகாய் ₹50 விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹60, பப்பாளி ₹40, அன்னாசி ₹50, நெல்லிக்கனி ₹80. நெல் விலை பற்றிய அறிவிப்பு. அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500 உள்ளூர் சந்தையில் ₹1,900 விற்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 29.37 அடி, பெருஞ்சாணி அணை 60.25 அடி, சிற்றாறு அணை 1 10.17 அடி, சிற்றாறு அணை 2 10.27 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி. நேரம் இப்போது 7:55. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 புனித அல்போன்சா கலை மற்றும் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா விளம்பரதார நிகழ்ச்சி.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ்.

0: It's Group of Shifa Hospitals, Tirunelveli. Call 7520-12356.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் இப்போது 7:58. தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இணைப்பு எண் 0462 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257039. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. தென்குமரி தேனல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வாழ்க்கை வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற அழகையும் நம்மளுடைய மண்ணையும் ரசிக்க மறந்துடாதீங்க. 3 கடல்கள் சங்கமிக்கும் இந்த தென்குமரியில் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்குது. அதுபோல தான் வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு எப்போதுமே நமக்கு காத்திருக்குது. இந்த தென்குமரியின் அழகான விடியலை போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கட்டும். என வாழ்த்துக்களோட நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. இனி கேட்கலாம் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. இளமை அறிவியல்
1: தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்.
2: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாள தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பள்ளி கல்லூரிகள்லயும் சமய நல்லிணக்கண நாளா நாம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடி வரோம். 1944 ஆண்டு ஆகஸ்ட் 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னோட

40 வயசுல இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ்காந்திய வெறும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவற விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேல எல்லாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்தது. புகைப்படம் எடுக்கிறது அவ்வளோ ஏன், நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமர் ஆனார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ் காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னொட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ் காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ் காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ் காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்ல. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமருடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ் காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி பிளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகுறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியலை தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 வயசே ஆன ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ் காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C.dot அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் உருவாக்குறதுனா இதோட மிகப்பெரிய நோக்கம் 36 மாசத்துல 36 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கோட டிஜிட்டல் போன் சிஸ்டம்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கிளிக் மூலமா உலகத்தோட மறுமுனையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் விதை தான். 1980களில் போடப்பட்டதுதான் இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அதுமட்டுமில்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷின், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷின், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷின், சமையல் எண்ணெய் உற்பத்தி

0: ஆரோக்கியத்துக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன். இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கு, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசு 21 to 18 ஆக்குனது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டுமல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்கியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980களில் பல மாநிலங்கள்ல இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அசாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முகத்தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கல்வியை விரிவுபடுத்தி இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ்காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார், ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர். இந்தியாவை 21st century கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோட அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மறுபடியும் திரைப்படத்திற்காக கேஜி ஏ சுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நேர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் உடலமைப்புகளில் எலும்புகளின் பங்கு நேர்முகம். பங்கேற்பவர்கள் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்கள் உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமேன்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவு தானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்கே வந்து சேர்ந்த சமயத்தில் அந்த ஆசிரமத்தின் மண் தரையை ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமாக இருந்தது, அது காற்றுல கலந்தது, சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது, ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிவிட்டான், குருவே உங்கள் உத்தரவுப்படி தான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனால் அந்த ஆள் என்னை அடிக்க வர்றான் அப்படின்னா. குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார், இதை பார்ப்பா, உன்னுடைய எண்ணங்களில் பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு விட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான், அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேலே தூவினான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாப்புனான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குரு கிட்ட ஓடனான், ஐயா அந்த ஆள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போ அவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கூட்டி பெருக்கின புழுதியெல்லாம் ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில் ஊத்தினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல, அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னா. எதுக்கு நன்றி தெரியுமா, எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார், இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார், இனிமே நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டுதுன்னார். இதிலிருந்து என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இந்த காலத்தில் ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாழ்னார். இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
3: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை ஆரல். ஆரல் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். பரிபாடல்ல வரக்கூடிய ஒரு வரி, ஆரல் மீனின் அவிர்நடை நனைந்த அப்படிங்கிற வரி இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மழைக்காலத்துல வானத்துல கார்த்திகை நட்சத்திர கூட்டம் மேகங்களுக்கு இடையே மின்னியபடி மழையில் நனைவது போல் காட்சியளிப்பதை இது குறிக்கிறது.
3: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்

0: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் இன்டோமிட்டபிள், INDOMITABLE. இன்டோமிட்டபிள் அப்படின்னா தளராத மன உறுதி அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பேற்பட்ட சவால்கள், தடைகள் அல்லது தோல்விகள் வந்தா கூட சோர்ந்து போகாமல் அஞ்சாமல் நிற்பதுதான் இன்டோமிட்டபிள். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கலாமா?
1: She faced the problem with indomitable courage. அதாவது அவள் அந்த பிரச்சனையை தளராத தைரியத்தோடு எதிர்கொண்டாள் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ இன்டோமிட்டபிள் அப்படின்னா தளராத மன உறுதி.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான, ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க கூடிய ஒரு அறிவியல் விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தூக்கம் வர்றப்பவோ இல்ல போர் அடிக்கிறப்பவோ என் பக்கத்துல இருக்கிறவங்க கொட்டாவி விட்டா கூட நமக்கு டக்குன்னு கொட்டாவி வருதேன்னு எப்பவாவது நாம யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா இருக்காது. அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். கொட்டாவி எதனால வருது?
0: நம்ம உடம்பு வந்து ஒரு ஸ்மார்ட்டான கம்ப்யூட்டர் அப்படிங்கறது நமக்கு தெரியும். நாம நாள் முழுக்க வேலை செஞ்சு மூளை வந்து பயங்கரமா சூடா சோர்வடைஞ்சு போயிருக்கும் போது நம்ம உடம்பு வந்து அந்த மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணணும் இல்லையா? அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு வாய பெருசா திறந்து கொட்டாவி விடும். ஏன்னா அப்படி கொட்டாவி விடும் போது பெருசா மூச்சை உள்ள இழுக்கிறோம். அப்படி இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா குளிர்ந்த காற்று மூளைக்குள்ள போய் ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி நம்ம மூளைய ஜில்லுன்னு மாத்துது. அதாவது நம்ம மூளைக்கான ஒரு இன்ஸ்டன்ட் ஏசி தான் இந்த கொட்டாவி.
1: தூக்கம் வர்றப்ப நாம விடக்கூடிய மூச்சினுடைய வேகம் வந்து ரொம்பவே குறையும். அப்ப உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை டக்குன்னு அதிகப்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியேத்த உடம்பு போடுற ஒரு குட்டி ரீசெட் பட்டன் தான் இந்த கொட்டாவி. இந்த கொட்டாவி எப்பெல்லாம் வரும் தெரியுமா? தூங்கி முழிச்சதும் மூளைய ஆக்டிவா வைக்கிறதுக்கும், நாள் முழுக்க உழைச்சு மூளைய ஜில்லுன்னு மாத்தி தூக்கத்துக்கு தயார்படுத்துறப்பவும், போர் அடிக்கிறப்பவும் மூளை ஸ்லீப் மோடுக்கு போகும். அதை தடுத்து விழிப்புணர்வோடு வச்சுக்கதான் இந்த கொட்டாவி வரும்.
0: அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கொட்டாவி விட்டா உடனே நாமளும் கொட்டாவி விடுறோம். அது ஏன் அப்படின்னா நம்ம மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ் வந்து தூண்டப்படும். அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு மூளை சூடாயிடுச்சு, அவங்க மூளை வந்து இப்ப கூல் ஆக போகுது, அதனாலதான் அவங்க கொட்டாவி விடுறாங்க. சோ நீயுமே உன் மூளைய கொட்டாவி விட்டு கூல் பண்ணிக்கோ அப்படின்னு நம்மள நம்ம பாடி பண்ற அலர்ட் தான் இந்த கொட்டாவி.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா விளம்பரதார் நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 8:40. ஆரம்பமாகிறது கே எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் வேகத்துல பல பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, எல்லாமே கேட்டு ரசிப்போமா? முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னா, மஜா திரைப்படத்திலிருந்து தான் வரப்போகுது. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா, சங்கர் மகாதேவன், அனுராதா, ஸ்ரீராம் குரல்களில் தான். வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில். பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: வளர்ச்சிக்கு உதவும் நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ற தலைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 1-290-7222, இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903-25-70-39. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 8:46 ஆயாச்சு. குமரி பண்பலை 101.1 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கே எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பல பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்குல்ல. அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வர இருக்குது. காதல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க ரமணி அம்மாள். இந்த பாடலுக்கு இசை ஜோஷ்வா ஸ்ரீதர் மற்றும் வரிகள் நா முத்துக்குமார். பாடலுக்கு போமா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
4: நாகர்கோவில்
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் தலைவலிக்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் இரு தலைமுறையின் மேடை பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கின்றனர் புனே நகர் கிரேஸ் பிளஸி சூர்யா மற்றும் கிரேஸ் யோஷ்வா அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நேரம் இப்போது 8:54. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸ்ல நிறைவா ஒரு அட்டகாசமான பாடல் உங்க எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க ரஞ்சித், சயானா நோரா பிலிப் மற்றும் ஜி வி பிரகாஷ் குமார். இசையில நா முத்துக்குமார், வரிகள்ல. பாடல கேட்போமா?

கேட்ட பாடலோட நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். நேரம் முடிந்தாலும் நம் பயணம் முடியவில்லை. இசையும் இனிமையும் உங்கள் நாளோடு தொடர்ந்து பணிக்கட்டும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ்ணவி. இதே உற்சாகத்தோடு மீண்டும் சந்திப்போம் இதே அலைவரிசையில். தொடர்ந்து கேளுங்க குமரி பண்பலை 101. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனி திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது.

0: டர்ன் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
3: வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
4: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
3: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண் 04-652. அலைபேசி எண் 8903-25-70-39.
2: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டறலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: நான் குளச்சல்ல இருந்து சந்திரியா பேசுறேன்.
2: சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் வாடி வளம்.
2: சந்தோஷம் என்னைக்குமே நிலை கேட்டும் பாடலை கேட்கலாம். நன்றிம்மா.
5: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
5: வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 கருங்கல் சூசைபுரம் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் கல்லூரி கலாட்டா. நேரம் 9:10. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்,
6: எங்கிருந்து யார் பேசுறீங்க?
7: பணிபுரியும் அனைத்து உலகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் சார்.
6: சரியா, எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிடலாமா?
7: சொல்லிடுறேன் சார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பாப்பாங்க சார்.
6: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
7: படம் விவசாயின் மகன் சார். அதுல வெட்ட வெளி நெட்டையில் என்ற பாடல் வேணும் சார்.
6: சரிங்க, நீங்க நல்லா பாடுவீங்களா?
7: கண்டிப்பா பாடுவோம் சார்.
6: சரிங்கய்யா, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.
7: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
2: அன்பார்ந்த எஸ்பிஐ வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 9:16. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பிலோரும் அடுத்த நேயர் இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டறலாம். வணக்கம்.
8: வணக்கம், சோமேர்மனத்திலிருந்து குமார் பேசுறேன்.
7: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
8: படம் வந்து உள்ளம் கவர்ந்த கல்லன், காலங்காத்தாலே. இந்த பாடல்

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம் மொபைல் நம்பர் 9442104329.
1: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: RBI சொல்கிறது.
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 9:24. வசந்த அழைப்பினையும் அடுத்த நேய வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்
2: சார். வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்க சார்?
2: திருப்பத்தூர் மங்கலம், சிவகுமார்.
1: சரிங்க, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எல்லாம் பேசிருக்கீங்களா?
2: ரெண்டு டைம் பேசிருக்கேன்
1: சார். சரிங்க, இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
2: சார்? கரகாட்டக்காரன் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருங்க சார்.
1: என்ன பாடல்?
2: நன்றி.

0: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று 2:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 9:30 மூலம் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இருந்து வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேய விருப்ப பாடல்கள். இணைப்போரும் அடுத்த நேயர், வணக்கம். என்ன பாடல் வேணும்?
4: படம் அக்னி
3: நட்சத்திரம். பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.
4: நன்றி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேய. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: எங்க யார் பேசுறீங்க ஐயா?
5: சிக்கன் திருவிழையில இருந்து ஸ்ரீயம்பு.
4: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: மின்சார கண்ணா படத்துல இருந்து உன்பீர் சொல்ல செய்தான், உள்ளம் உருகா செய்தான், கரையா செய்தான்.
4: சரிங்க ஐயா, நீங்க ஆசையோடு கேட்ட அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

0: நேரம் 9:42 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: கலியர் ராவலர் பேசுறேன்.
0: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?

0: படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து இனிய விலை பாடல் அன்னைக்கு.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்போ கேட்டலாம். நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.

0: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7222, அலைபேசி எண் 8903-25-7039. வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
2: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல்கள்?
3: சார், மணிரத்னம் படம் பாடல் வந்து காதல் இல்லாதது வாழ்க்கை ஆகுமா அந்த பாடல்.
2: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்போ கேட்டலாம். நன்றி ஐயா.
3: நன்றி, நன்றி.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர் வணக்கம்.
7: குமரி பண்பலைக்கு வணக்கம்.
6: சரிங்க, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: படம் வந்து என்ன?
6: சரி, பாடல் சரிங்க, பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்டலி நோட்டு ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 116,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: என்றும் இளமையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:02. ஆரம்பமாகிறது
1: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சியின் 3 சுற்றுகளிலும் பங்கேற்று சிறப்பிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903-25703-9.
1: மண்டக்க நேரல் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியில வந்து என்னெல்லாம் சுற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
0: ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு 3 சுற்றுகள்
1: இருக்கு. முதல் சுற்று வந்து ஆகா சுற்று. இந்த ஆகா சுற்றுல வந்து நேயர்களுக்காக ஒரு நாப்புரட்சி வாக்கியம் கொடுக்கப்படும். நேயர்கள் அந்த நாப்புரட்சி வாக்கியத்தை வந்து 5 முறை சொல்லணும், வேகமா சொல்லணும். இதுதான் வந்து ஆகா
0: கடா கடா கடா அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று.
1: இந்த அசத்தல் சுற்றுல வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு டயலாக் கொடுக்க ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். நேர்கள் அந்த தலைப்பாவே மாறி பேசணும். இதுதான் நம்ம குண்டக்க மண்டக்க நேர் நிகழ்ச்சியில் இருக்கிற 3 சுற்றுகள்.
0: முதல் சுற்று ஆகா சுற்று, நாப்புரட்சி வாக்கியம் என்ன அப்படிங்கிற சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா.
0: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி, ஆற்றிய அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு.
1: ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நேரம் வீட்ல இருந்து படிச்சு பாத்திருப்பீங்க வளருக்கு, அதான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க.
0: நீங்க ஒருத்தோட கூட சொல்லிடலாம்.
1: நீங்க ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் உள்வாங்கிட்டு திரும்ப ஒரு முறை சொல்றேன்.
0: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி, ஆற்றிய அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
1: சூப்பர், ரொம்ப அழகா ஒண்ணு புதுசா ஒண்ணு உருவாக்கி கொண்டு வந்திருக்கீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி, ஆற்றிய அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
0: அழகா சொல்லிட்டீங்க. நேயர்களும் அழகா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இணைப்பு வரக்கூடிய முதல் நேயர் யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? வேகமா சொல்லணும், 5 முறை
0: சொல்லுங்க.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியில வந்து ஆகா சுற்றுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ஒரு
0: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி, ஆற்றிய அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
1: இந்த நாப்புரட்சி வாக்கியத்தை வந்து நேயர்கள் வந்து 5 முறை வேகமா சொல்லணும். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாரெங்கிருந்து
2: பேசுறீங்க
0: சொல்லுங்க. ஐயா, நாப்புரட்சி வாக்கியம் கேட்டீங்களா? நாப்புரட்சி வாக்கியம் கேட்டீங்களா? என்னங்கய்யா நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலையா? நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கல. இது குண்டக்க மண்டக்க நேர்ல நிகழ்ச்சி.
2: டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு.

0: குண்டகமடக நேரில் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஆகா சுற்றில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி நாப்புணர்ச்சி வாக்கியம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா,
1: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றிய அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். இணைப்புல நேரில் வந்துட்டே இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கன்னு பேசுறீங்க?
2: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
1: அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி சார்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது. சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க. சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை எல்டிவி மணப்புரம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நேரம் 10:10. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து
0: குண்டக்கம் மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வடசேலந்து லட்சுமி அம்மா வந்திருக்கீங்க. சரி, நான் பரிட்சை வாக்கியத்தை சொல்லிடலாமா? வேகமா சொல்லுங்கம்மா.
8: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆட்டி அரசியல் அனைவரும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்டி ஆட்டி அரசியல் அனைவரும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்டி ஆட்டி அரசியல் அனைவரும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்டி ஆட்டி அரசியல் அனைவரும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்டி ஆட்டி அரசியல் அனைவரும் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
1: அருமையா சொன்னீங்கம்மா.
0: லட்சுமி அம்மா சூப்பரா சொன்னீங்க. என்ன ஒரு வேகம்,
1: நல்லா இருந்துச்சு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிமா, நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
10: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனை, குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
11: மாமா, என்னாச்சு?
12: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
11: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
13: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
14: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: குண்டகமடக்க நேர் நிகழ்ச்சியில ஆகா சுட்டு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. நேர்கள் எல்லாம் கட கட கடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த நேரம்
1: ஆகா ஓஹோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
15: ஹலோ.
0: வணக்கம். யாரு
15: பேசுறீங்க? நான் அகசீஸ்வரத்துல இருந்து பால்மணி பேசுறேன்.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
15: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்சி ஆட்சி அரசியலால் அனைவரது அறிவை மாற்றம் வளர்த்தார். அறிவாற்றல் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்சி ஆட்சி அரசியலால் அனைவரது அறிவை மாற்றம் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆட்சி ஆட்சி அரசியலால் அனைவரது அறிவை

0: எப்படி இருந்து சொல்றதுக்கு
1: கொஞ்சம்
2: கொஞ்சம்
0: ஆனா ரொம்ப ஈஸியா இருந்து
2: இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி எடுத்து சொன்னீங்க,
0: முயற்சிக்கே பாராட்டுக்களையா.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: வணக்கம்,
2: இருந்து புஷ்பம்மா வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க பாக்கலாம், வேகமா சொல்லுங்க.
9: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவு அறத்தோடு ஆட்சி ஆட்சி அறம் செல்களா அனைவரையும் அறிவே ஆற்றிலே வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவு அறத்தோடு ஆட்சி ஆட்சி அறிவா அனைவரின் அறிவே ஆற்றிலே வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவு அறத்தோடு ஆட்சி ஆட்சி அரசியல் அனைவரையும் அறிவே ஆற்றிலே மற்றும் அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவு அரசோடு ஆட்சி அரசி அரசியல்கள் அனைவரையும் அறிவே ஆற்றிலே மற்றும் அரசாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவு அரசோடு ஆட்சி அரசிய அரசியல்கள் அனைவரின் அறிவே ஆற்றிலே வளர்த்தார்.
0: உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சரிங்கம்மா, பாராட்டுகள். நல்ல அழகா முயற்சி பண்ணீங்க, பாராட்டுகள்மா.
9: நன்றி. வணக்கம்.
2: நன்றிமா, நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
10: வணக்கம் மேம்.
2: வணக்கம் அம்மா, யாரங்க பேசுறீங்க?
10: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
2: பெரியவளையில இருந்து விஜயாமா வந்திருக்கீங்க, சரி இல்லாமா?
10: சொல்லு மேடம்.
2: வேகமா சொல்லணும், சரியா?
10: சரி. அறிவாற்றல் மிக்க அறிஞர் அறிவை அற அறிவு அறத்தோடு அறிவை ஆற்றி ஆற்றி அறிஞர்களால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிஞர் அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறிஞர்களால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிஞர் அறிவையும் அறத்தோடு ஆற்றிய அறச்செயல்களால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிஞர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறிஞர்களால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறிஞர்களால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவையும் அறத்தோடு ஆற்றிய ஆற்றிய அறஞ்செயல்களையும் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
2: அப்பாக்கு
11: முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
12: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகா சுற்று, ஆஹா ஓஹோ அப்படின்னு அழகா போயிட்டு இருக்கு.
2: இணைத்து
0: வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். எங்க யார் பேசுறீங்கய்யா? சொல்லுங்க ஐயா. இது குண்டக்க மண்டக்க நேர்ல நிகழ்ச்சி. நாப்புரட்சி வாக்கியம் கொடுத்திருக்கிறோம், 5 முறை சொல்லணும். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச்செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். சொல்லிடலாமா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க ஐயா. நன்றி நன்றி. இணைத்தோறும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: குளச்சல இருந்து ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்கீங்க. சரி, நான் பரிசு வாக்கியத்தை சொல்லிடலாமா?
1: என்னம்மா
2: நீங்க சொல்றது புரியலையே.
0: சொல்லுங்கம்மா.
1: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரில் ஆற்றலையும் அறிவையும் வைத்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரது ஆற்றலையும் அறிவையும் வைத்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரது ஆற்றலையும் அறிவையும் வைத்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரது ஆற்றலையும் அறிவையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவாய் அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரது ஆற்றலையும் அறிவையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த செயலால் அறத்தோடு ஆற்றி அறிய செயலால் அனைவரது ஆற்றலையும் அறிவையும் வளர்த்தார்.
2: நீங்க உங்களுக்கு தக்கன மாத்திக்கிட்டீங்க. அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அறச் செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
0: இணைத்துல
2: ஒரு மடுத்தரே.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரேம்மா பேசுறீங்க? எங்க இருந்துமா?
3: புளியூர்குறிச்சி சுதா.
0: புளியூர்குறிச்சில இருந்து சுதாமா, சொல்லுங்க பாக்கலாம் வேகமா.
3: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தால். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்த அறிவை அறத்தோடு ஆற்றி ஆற்றி அற செயலால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார்.
0: உலக
4: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி.
11: That's right.
10: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 கருங்கல் சூசிபுரம் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் கல்லூரி கலாட்டா விளம்பரதார நிகழ்ச்சி.
3: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து
2: குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி.
3: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
4: சாமிதோப்புல இருந்து நீங்களா பேசுறேன்.
3: சரிங்கம்மா, நான் புரட்சி வாக்கியம் ஈஸியா எளிதா கொடுத்துருக்கோம், அழகா சொல்லிருங்க அப்படின்னு நம்புறோம். சொல்லுங்கம்மா.
4: அறிவாற்றல் மிக்கவர் அறிந்தறிவன், ஆட்சி ஆட்சியார் அரசு எல்லா இளைஞர்களின் அடிவை ஆற்றலும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்தறிவே அரசோடு ஆட்சி ஆட்சியார் அரசுகளால் அனைவரின் அறிவை ஆற்றலே வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்தறிவே அரசோடு ஆட்சி ஆட்சி அரசுகளால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல் மிக்கவர் அறிந்தறிவே அரசோடு ஆட்சி ஆட்சி அரசுகளால் அனைவரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்தார். அறிவாற்றல்
3: சொல்லிட்டீங்கம்மா, எப்படி இருந்து சொல்றதுக்கு
2: நல்லா இருந்தா? சூப்பரா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கிருந்தேன்.

0: நன்றி அம்மா.
1: நன்றி மேம்.
2: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420223.

0: கேட்டது நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக கார்த்திக் மேத்தாவின் பாடல் வரிகள். சித் ஸ்ரீராம் பாடியது கிருஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில். நேர்களுக்காக ஒரு டயலாக் போடப்படும். நேர்கள் அந்த டயலாக் வந்து மூன்று எமோஷன்ஸ்ல சொல்லணும். நேர்களுக்காக டயலாக் இதோ. இதுதான் வந்து நேர்களுக்கான டயலாக். இந்த டயலாக் வந்து நேர்கள் சிரிச்சுக்கிட்டு, அப்புறமா கோபமா, அப்புறமா வந்து அழுதுகிட்டு, இப்படி மூன்று வகை எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும்.
1: பிறக்கும் போதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்கில் ஒன்று ஒன்றா கத்துக்கிட வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது.
0: நிச்சயமா எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து மனுஷனால சாதிக்க முடியும் அப்படிதானே சார். இந்த டயலாக் தான் வந்து நேர்கள் வந்து மூன்று எமோஷன்ஸ்ல
1: கோபப்பட்டுட்டே சொல்லணும்.
0: பிறக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்குல ஒன்னு ஒன்னா கத்துட வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது.
1: நம்மளோட நேர்கள் சொல்லி பாத்துட்டு வருவாங்க
0: வீட்டுல, நல்லா பிராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தான் லைன் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க போல.
1: பிறக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்கில் ஒண்ணு ஒன்னா கத்துக்கிட வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது.
0: சரி, இப்ப நீங்க என்ன எமோஷன்ஸ்ல சொன்னீங்க?
1: நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நம்மளுடைய நேயர்கள் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோவப்பட்டு சொல்வாங்க.
2: வாழ்க்கையை
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: குண்டகமடக்கு நேரில் நிகழ்ச்சியில வந்து அசத்தல் சுற்றுல இப்ப இருக்கிறோம். அசத்தல் சுற்றுல நம்ம ஒரு நேர சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கம்மா பேசுறீங்க? எங்கம்மா? ஸ்ருதி பருத்திவளையில இருந்து பேசுறீங்க. டயலாக் கேட்டீங்களாமா? சரி, முதல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
2: பிறக்கும் போது எல்லாரும் கத்துக்கிட்டா போறோம். காலையில ஐயோ டயலாக் ஒருக்க திரும்ப சொல்லுங்க.
1: பிறக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்ட பிறந்தோம். காலப்போக்கில் ஒண்ணு ஒன்னா கத்துக்கிட வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது.
2: பிறக்கும் போது எல்லாரும் கத்துக்கிட்டா பிறந்தாங்க. காலப்போக்கில் ஒண்ணுன்னா கத்துக்கிட வேண்டியதுதான். வலுத்தனா பிறந்தா எதுவுமே சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல.
1: மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது
0: கிடையாது. சரி, அடுத்தது இதே டயலாக் வந்து நீங்க வந்து அழுதுகிட்டே சொல்லணும். இப்போ
2: மனுஷன் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது.
1: கோபம் கூடாது.

0: நல்லா இருந்துச்சு.
1: நல்லா இருந்துமா?
0: நல்லா
1: நல்லா
0: இருந்துமா?
1: இருந்துச்சு.
0: நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. மூன்று எமோஷன்ஸ்ல வந்து முதல் நேரா வந்து கலக்கிட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: அசுதல் சுற்றுல வந்து இணைந்திருக்கிறோம். அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரையுமா பேசுறீங்க?
5: சாந்தி பிரபானந்த் கீழப்பெருவளை மேடம்.
0: சூப்பர்மா, நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, சொல்லிடலாமா டயலாக? சரி, முதல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
5: பறக்கும் போதே கத்துக்கிட்ட காலப்போக்கில் ஒன்னா கத்துக்கிட்ட மனுஷனால சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது.
0: சரி, சூப்பரா வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டீங்க. சரி, நீ அழுதுகிட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
5: பறக்கும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா இருந்தா காலமுக்கு ஒன்னா கத்துட வேண்டியதான் கிடையாது.
0: ஆஹா, நல்லா அழுதுட்டீங்க, கண்ணுல வந்து கண்ணீர் எல்லாம் நிரம்பிட்டுமா. சரி, அடுத்ததா வந்து கோபத்துல
5: பறக்கும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா இருந்தா
1: நன்றிமா.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: குமரி பண்ணை 101 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. குண்டக்க மண்டக நேர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று வந்து அசத்தலா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
7: கால போக்குல ஒண்ணா கத்துக்க வேண்டியதுதான், மனுஷனால சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. பிறகும்போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்குல ஒண்ணுன்னா கத்துக்க வேண்டியதுதான், மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. பிறக்கும் போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம், காலப்போக்குல ஒண்ணுன்னா கத்துக்க வேண்டியதுதான், மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது.
0: பிரியங்கா அம்மாக்கு நல்ல கோவம் வருது போல.
1: எதுவுமே கிடையாது,
0: ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால நாங்க இனிமேல் அதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கோம். நிகழ்ச்சியில பங்கிட்டு இருக்கு. நன்றி.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க குண்டக்க மண்டக்க நேர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து அசத்தல் சுற்றில சந்திக்க போகும் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லமாக இருக்கிறீங்களா?
1: நல்லமா இருக்கிறோம். எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
2: ஆன்சி பல்லிநாட்டு பிள்ளை பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க,
1: டயலாக் சொல்லுங்க ஐயா.
2: வர சிரிச்சிட்டு பேசுறேன். பறக்கும் போது எல்லாரையும் கலந்துகிட்டா கடந்தோம், காலப்போக்கில நாம் கொண்டா கத்துக்கிட வேண்டியதான். மனதிலும் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை, கிடையாது.
1: மனுஷனால சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது.
2: ஆமா, காலப்போக்கில நாம் கற்றுக்கொண்ட வேண்டியது மனதில் சாதிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. இது கோமா,
0: கோமா சொல்லுங்க.
2: பிறக்கும் போது நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட காலப்போக்கில நாம் ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டியதான்
3: உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும். 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: குண்டக்க மண்டக்க நேர நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்ம அடுத்த நேர சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
0: சரி, அடுத்துதான் அழுதுகிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
9: பிறக்கும் போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம்,
0: தெரியாது. நீங்க சொன்ன பிறந்தோ தெரியுது. சூப்பர்மா, மூன்றி எமோஷன்ஸ்லயே அழகா பேசுனீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கிட்டு நன்றியம்மா.
1: நன்றிமா,
9: இருவருக்கும் நன்றிகள்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் உங்க எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகள்ல வித்யாசாகர் இசையில SV பாலசுப்ரமணியன் பாடிய பாடல்.

0: வணக்கம் வணக்கம்.
1: இங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா?
0: சார் நான் கமலஹாசன்
1: பேசுறேன்.
0: மன நேரம் அதிகமாக என்ன ஏழு பார்க்கலாம்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: இதில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த நேய வணக்கம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ஆமா, தோரணத்து முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: வானவில்லா மாறிட்டீங்களா?
3: நிச்சயமா மாறதான் சார் வந்திருக்கேன். வானவில்லா இருக்கிற உண்மையிலே எல்லா ஆழ்மையை பார்த்து அழகா ரசிப்பாங்க. வண்ண வண்ண கலர்ல வந்து கண்ணுக்கு விருந்தாக நான் காட்சி அளிப்பேன். அது மட்டுமில்ல, மழை நேரம் முடிஞ்ச உடனே வானத்துல அப்படியே ரவுண்ட் வரும்போது உலகத்தையே என் கையில கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த வானவில்லை பார்க்க அப்படி ஒரு அழகு. இந்த அழகை ரசிப்பதற்கு வெளியூர் மக்களும் நமது மக்களும் வந்து வாழ்த்து வாழ சொல்லிக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்து சொல்லி
1: விடைபெறுகிறேன். வண்ணங்கள் அழகா இருக்கனால எண்ணங்கள்ல நிறைந்திருப்பீங்க, அப்படிதானே?
3: நிச்சயமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி ஐயா,
3: நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் சார்.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: அடுத்து வரக்கூடிய வானவில் யார் அப்படினு கேட்டலாமா?
4: நிச்சயமா. வணக்கம்.
7: வணக்கம் இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமான் வானவில்.
4: உற்சாகமான வணக்கம் சார்.
7: நான் பொதுவாகவே மழை நேரங்கள்ல தான் அதிகமா காணப்படுவேன். எனக்கு 7 வண்ணங்கள் சொல்றாங்க, ஆனா உண்மையிலே வண்ணங்கள் அதிகமா இருக்குது. நான் எத்தனை என்ன சொல்ல முடியல. ஆனா நான் வந்து சிறுவர் பெரியவர் எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சியா கொடுக்கற ஒரு நிகழ்வு தான் அந்த வானத்தை நான் தோணுவேன். நான் வந்து இங்க கீழே தரையில இருந்து பார்க்கும்போது என்ன வந்து ஒரு முள் வடிவில தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போகும்போது நான் வட்ட வடிவில் இருப்போம். இது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வானவில் வந்து இந்த வளைஞ்சுதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் வட்ட வில்லதான் இருப்பேன். சுமார் 3000 அடிக்கு மேல இருந்து பார்த்தாச்சு முடியுமானா, நான் வட்ட வடிவில தான் இருப்பேன். என்ன விரும்பாத சிறுவர் யாருமே இருக்க முடியாது. என்ன நிறைய கவிஞர்களை பார்த்து எழுதும் போது எனக்கு பெருமையா இருக்கேங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்க, பரவாயில்லையே நம்மளை வச்சு கூட கவிஞர்கள் பார்த்து எழுதுறாங்களே. அதனால இந்த வானவில் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கிறதுனால எல்லாருமே என்ன ரசிக்கிறாங்க. மேலும் ரசிக்கணும் கூறி என்னுடைய உரை நிறைவு செய்ய வாய்ப்பு அளித்த இருவருக்கும் நன்றி.
4: நன்றி.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: இணைப்பில் வரும் அடுத்த
4: வானவில்
1: வணக்கம். பேசுங்கம்மா.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: நேரம் இப்பொழுது 10:47, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த சுற்று என்ன அப்படின்னா கலக்கல் சுற்று.
3: கலக்கல் சுற்றுல நேரலுக்கு கொடுக்கப்படும் தலைப்பு

0: வானவில்
1: வானவில்லா வந்து மாறி பேசணும். அதாவது வானவில்லுக்கு வந்து வா இருந்துன்னா அது என்னெல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்து வானவில்லாவே மாறி இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லா பேசணும். அதான் நாங்க எதிர்பார்த்து இங்க காத்திருக்கோம். அப்படிதானே சார்?
0: இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாம்?

0: கொண்டிருக்கும் நபர்.
1: எல்லோரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா, இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கேருந்துமா பேசுறீங்க?
3: கோபால கிருஷ்ணமால் இந்த வானவில் பேசுறேன்.
2: சரி, சொல்லுங்கம்மா.
3: ஏமா, நம்ம பொதுவாகவே நான் மழை நேரத்துல தான் காணப்படுவேன். ஆனா முக்கியமா நான் காலையில மேற்கிலும் மாலையில கிழக்கு பக்கமாக தான் நான் தெரிவேன். அதான் என்னோட சிறப்பு. என்ன வந்து பல என்ன வித்யாரம்னு சொல்லுவாங்க, அதுல வச்சே நம்ம எல்லா கலரையும் நான் கண்டுபிடிச்சு கிடலாம். வானவில்ல விரும்பாதவங்களே கிடையாது. பிறகு வந்து அதான் என்ன வச்சு நிறைய பாட்டுகள் வேற இருக்கு, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு அந்த பாட்டுகளையும் விரும்பாதவங்களே கிடையாதுமா.
2: அழகா வந்து கலர்ஃபுல்லா சொல்லிட்டீங்க, ஒரு வானவில்லா மாதிரி சூப்பரா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு நன்றியம்மா.
1: அடுத்த வானவில் வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்திங்கிற வானவில் பேசுறேன்.
1: பேசுங்க.
4: நாங்க வந்து வானவில் அதாவது வில்லை வளைத்து விடலாம், எங்களே வளைக்க முடியாது. ஏன்னா நாங்க வளைந்த வடிவில் தான் இருக்கிறோம். அப்புறம் வந்து பகல்ல நாங்க வந்தா எல்லாரும் அபசதனமா நினைப்பாங்க. அதனால வந்து மாலையும் இரவும் சந்திக்கு நேரம் தான் கீழ் திசையில் ஏழு வண்ணங்களில் வித்யாருங்கிற கலர்ல வந்து உதயமாகவும் பாருங்க. எங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நாங்க வந்து ரொம்ப ரேரா தானே தெரிவோம். அப்புறம் ஒருவருக்கு வந்து நல்ல ஒரு துணைவி கிடைத்து விட்டால், துணை கிடைத்து விட்டால் ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தான்னு சொல்லிட்டு வர்ணிப்பாங்க. வர்ணனையில நாங்க வந்து ஜொலிக்கிறோம் பாருங்க. அப்புறம் வந்து கோபெருந்தையில இருந்து பகல் நேரத்துல வானவில் வந்ததா கனவு கண்டதுனாலதான் அபசகனம் வருதுங்கிறது பாண்டிய மன்னாவில கண்ணகியோட கதையில வரும். அதனால வந்து நாங்க வந்து பகல்ல வரதே இல்லை, சாயங்காலம் தான் வரோம். நல்லா ஜொலிக்கிறோம். அப்புறம் நாங்க வந்து அபரிமிதமான ஒருத்தர் இங்க ஏழு வண்ணம், அபரிமிதங்கிறது ஏழு வண்ணத்துல இருக்கிறது. அந்த நீர் திவலைகளாலதான் நாங்க உருவாகிறோம் பாருங்க. அப்புறம் நீர் குமிழி மாதிரி நாங்க அப்படி மாஞ்சி போயிடுவோம். அப்ப நாங்க வர்றத நாளை எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. இன்னும் மழை வரத்தை நாங்க வாரோம், நீங்களும் இங்க பாருங்க.
1: வானவில்லை ஏன் பாட்டு நிறுத்தி விட்டா பாடுங்க.
2: நீங்க வானவில் வந்து எப்பவுமே வந்து ஜொலிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி.

0: இணைப்பு வரும் அடுத்த வானவில். வணக்கம், பேசுங்கம்மா.
1: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர்
0: இணைப்பில் வரும் அடுத்த வானவில். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். இது வந்து எங்க இருந்து எந்த வானொலி? சூப்பர், சொல்லுங்கம்மா.
3: நான் ஏழு வண்டத்துல இருப்பேம்மா, ஏழு கலர்ல இருப்பேன். அந்த வானத்துல வந்து அப்படியே வடிவில் அப்படியே அழகா இருப்பேம்மா. மழைக்காலம் வந்துட்டா என்னைய வந்து எல்லா பசங்களும் வானவர்கள் வந்துட்டு வானவர்கள் வந்துட்டு கொண்டாடி என்னைய பார்த்து எல்லாம் கொண்டாடுவாங்கம்மா.
2: கையில
3: கலர் கலர் புடவை திட்டு வானவர் கலர்ல புடவை திட்டு. என்ன வானவன் மாதிரி புடவை கட்டிருக்கேன்னு சொல்லுவாங்கம்மா என்னைய பத்தி. எனக்கு அப்ப பெருமையா இருக்கும்மா. வானத்துல அப்படியே ஜொலிப்பேன், அப்படியே அப்படி மழைக்காலம் வந்துட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
2: மழைக்காலம் வந்து உங்களை கையில பிடிக்க முடியாது.
0: மழைக்காலம் வந்துட்டீங்கன்னா
3: தெரியாத கலர்கள்லாம் இருப்போம்மா, ரொம்ப ஜெகஜோதியா இருப்போம்மா வானத்துல. வானவன் வந்துட்டாலும் பசங்க எல்லாம் பிடிப்பாங்க.
0: குமாரி
4: பஸ் லைன் கிடைக்க மாட்டேங்குது.
2: உங்களுக்கு கிடைச்சிட்டு பேசலாம்.
4: நான் வந்து என்னைய பாத்துதான் குமாரி வானவில் பாத்துதான் என்னைய பார்த்துதான் கலர் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ட்ரெஸ் புக் எல்லாம் கலர் பண்ணாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வானவில் பேர் இருக்கனால மேகத்தை கிழிச்சு அப்புறம் அந்த கரும்பு ஆட்டு மாத்தி மழைய கொண்டு வருவேன். தானாவே இது கற்பனை பண்ணது.
0: வானவில்லை கற்பனை செய்கிறதே.

0: அப்படி
1: ஆமா,
0: சொல்லிடலாமா?
1: ஏன்னா வந்து வெச்ச வெளியே அப்படி இருக்கும்ல, அது அந்த கரு மேகமா அப்படி இருக்கும்ல, அது அப்படி வந்து மழையா உருவாக்கி கொண்டு வரும். அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் என்னையே நான் கலர் கலரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரே கலரா இருக்குமா, என்னையும் பார்த்து ரசிக்கும். இதுவும் நானே தான் சொல்றேன்,
0: எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல நாங்க சொல்லவே
2: இல்லையே. பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு.
1: கற்பனை பண்ணி பாக்குறேன், எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்கல்ல, நான் என்ன பேசன்னு தெரியாம நான் ஒரு கற்பனை பண்ணி.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி
2: நன்றி.

0: குண்டக்க முண்டக்க நேரில் நிகழ்ச்சியில் ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு மூன்று சுற்றுகளும் நிறைவடைஞ்சாச்சு. குண்டக்க முண்டக்க நேரில் நிகழ்ச்சியில் மூன்று சுற்றுகளிலும் பங்கேற்று சிறப்பித்த நேரலுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேரலுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: சரண்யா, துரேஷ்ணவின்,
0: வி சுகுமார். வணக்கம் நேர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
2: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
1: செவிகளில் நுழைந்து சிந்தை மிகிழ செய்தி சொல்லும்
2: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02.

0: கருங்கல் சூசைபுரம் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சூசைபுரம் கருங்கல்.
1: சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும்

அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்ஃபோன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைப்புறம் கருங்கு. உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி. சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்ஃபோன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்ஃபோன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைப்புறம் கருங்கு. உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி.

0: சூசைபுரம் செயின்ட் புனித ஆல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறாங்க நம் நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி மற்றும் எம் ஆஷா. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: சில இடங்கள் நாம் சென்ற இடங்களாக மட்டும் இருப்பதில்லை, நம் நினைவுகளாக மாறிவிடும். அந்த நினைவுகளில் சில ஒரு நண்பனின் சிரிப்பாக இருக்கும், ஒரு தோழியின் குரலாக இருக்கும், ஒரு வகுப்பறையின் தனாட்டாகவும் இருக்கும், ஒரு கல்லூரி வளாகத்தின் அழகான தருணமாக இருக்கும். அப்படிப்பட்ட 1000 நினைவுகளில் சுமக்கும் சென் அல்போன்சோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வளாகத்தில் இன்று அந்த நினைவுகளுக்கு இன்னும் சில வண்ணங்கள் சேர்க்க வந்திருக்கிறது. குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா. இப்போ கல்லூரியினுடைய முதல்வர் ஆஞ்சலோ ஜோசப் எஸ்பிபி அவர் நமக்கு ஒரு
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த குமரி மாவட்டத்தில் புனித கலை மற்றும் கல்லூரியானது கடந்த 13 வருடங்களால் சிறப்பாக அமைப்பதை ஆற்றுகின்றது. குறிப்பாக எங்களுடைய கல்லூரியில் வந்து 7 இளங்கலை பாடம் இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகிய இளங்கலை பாடங்களும், அதோடு 5 முதுகலை பாடங்களும் இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய 5 முதல் பாடங்களும், மேலும் 2 ஆராய்ச்சி குறிப்பாக பிசிக்ஸ் மற்றும் காமர்ஸ் ஆகிய துறைகளுக்கு ஆராய்ச்சி வழங்கப்படுகின்றது. குறிப்பாக எங்கள் கல்லூரி ஆசிரியர் மாணவர்களுடைய அவர்களுடைய படிப்பு பன்முக திறமைகள் வேலை வாய்ப்பு ஆகியவற்றை இலக்காக வைத்து சிறப்பான விதத்தில் கல்வி பணிகள் பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய கல்லூரி குறிப்பாக விளையாட்டு மற்றும் பன்முக திறமை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பயிற்சிகள், திறன் பயிற்சிகள், அதோடு மட்டுமல்லாமல் ஸ்கில்லிங் இந்தியா டிபிடெக் பவுண்டேஷனோடு இணைந்து குறிப்பாக இந்த மாவட்டத்திற்குரிய வேலை பயிற்சிகளையும் சிறப்பான நல்ல ஒரு சூழலுக்கு சிறப்பு கல்வியை ஆற்றுகின்றது.
1: நன்றி சார்.
3: வணக்கம். கல்லூரி வளாகத்துல உற்சாகத்துக்கும் நட்புக்கும் கலகலப்புக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த கலகலப்பா அப்படியே வானொலி அலைவரிசை மாணவர்களோடு சேர்ந்து ரசிக்க போறோம். சுவாரஸ்யமான பேச்சுகள், சிரிக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள், அசத்தலான திறமைகள் என கல்லூரியின் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடலாம். கல்லூரி பயணத்தை இன்னும் கலர்ஃபுல்லாக்குற நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சூசைபுரம் சென்ட் அல்போன்சா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். என்னதான் நம்ம சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய காலேஜ் நேம் அவங்க வாயால சொன்னாதான் இந்த நிகழ்ச்சி இன்னும் எனர்ஜிட்டிக்கா இருக்கும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ரெடி? உங்க காலேஜ் நேம் சொல்லலாமா? கேட்கல சத்தமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சாங்ஸ், விடுகதைகள், கவிதை, ஸ்டோரிஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. So students, are you ready?

0: சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை சொல்ல போறாங்க, ஸ்டோரி சொல்றீங்களா? சரி, உங்களுடைய பெயர்?
1: ஜெபிதா. சுஜி.
0: சரி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல?
1: இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
0: எல்லாருமே இங்கிலீஷ் தானா? சரி, என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க?
1: காலேஜ் பத்தி ஒரு ஸ்டோரி
0: சொல்றீங்களா?
1: நாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாளாம். எப்பவும் போல ஒரு நாள்,
2: எனக்கு 75% அட்டெண்டன்ஸ் இருக்குமா? இன்டர்னல் எவ்வளவு இருக்கும்? எக்ஸாம்ல பாஸ் ஆகலா?
1: ஒரு நாள் அவ அவளோட ப்ரொஃபசர் கிட்ட கேட்டா,
2: சார் காலேஜ் முடிஞ்சதும் எது முக்கியம்? மார்க்கா திறமை?
1: ப்ரொஃபசர் சிரிச்சுட்டே சொன்னாராம், சர்டிபிகேட் உன்னை இன்டர்வியூ ரூமுக்கு தான் கூட்டிட்டு போகும், ஆனா உன் திறமை தான் உன்னை அங்க உட்கார வைக்கும். அன்னையில இருந்த அந்த பொண்ணு கல்விக்கும் சரி திறமைக்கும் சரி சரியான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
2: அந்த வகையில நம்ம அல்பான்சா காலேஜ் ஸ்டூடெண்ட் திறமைகளை பற்றி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாங்க. நாங்க அல்பான்சா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுல பெருமைப்படுறோம்.
0: சரி, சூப்பரா உங்க காலேஜோடைய ஸ்டோரியை பத்தி சொல்லிட்டீங்க. ஒரு கிளாஸ். சரி, அழகா ஒரு ஸ்டோரி கேட்டாச்சு, அதுக்கப்புறமா ஒரு பாடல் கேட்டுடலாமா? உங்க பேரு?
3: பிரியங்கா.
0: பிரியங்கா எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து?
3: மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்.
0: சரி, பாடுறீங்களா?

நீ உரிய வாக்கிருந்தேன்.

0: பார்வை பார்த்தவனும் நீயா.
1: அடிபொலியான ஒரு சாங் கேட்டோம், எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. சரி, அடுத்ததான் கவிதை வாசிக்க போறாங்க. உங்க பேரு?
2: சஜிமா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
1: இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். எந்த கவிதை, எந்த தலைப்புல நீங்க வந்து கவிதை ரீட் பண்ண போறீங்க?
2: கல்வி. இளைஞனே இளைஞனே, இதயம் கொள், யாருக்கும் அஞ்சா நெஞ்சம் கொள், அவ்விதை துடிப்பாம் கல்விக்குள், மாண்புமிகு மாணவன் எனும் சிறப்புக்குள், அதற்கு அறிவித்தால் கல்விக்குள், உட்துளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் கல்விக்குள் என்பது பழமொழி. ஆம், இன்று தருகிறேன் புதுமொழி, அரசு தருகிறது அனைத்து சலுகையும், உவப்புடனே கட்டிடுவாய் கல்விதனையே,

0: அன்று மணிமேகலைக்கு கிடைத்தது அமுத சுரபி, இன்றும் அரசு தருகிறது சலுகை சுரபி. ஆம், எங்கும் இலவசம், எதிலும் இலவசம், இனியும் ஏன் கல்லாமை வீசம்? கலைத்திடுவாய் சிந்தனை வீசம், திறந்திடுவாய் இதய கவசம், பெற்றிடுவாய் அறிவு பொக்கிஷம், மாற்றிடுவாய் கல்லாதோர் வேசம், ஏடெடுத்து படித்திடுவாய் தோழனே, என்றும் பாடாது விடுத்து துடித்திடுவாய் தோழனே. அறிவு எனும் பொக்கிஷம் தேடு, முறிவு இன்றி வளர்ந்திடும் நாடு, தடைத்து கல்விதனை பெற்றிடோடு, தன்னிகரற்ற வளர்த்திதனை காணும் நாடு. தீங்கினை கல்விடத்து சாடு, அதற்கு தீங்கற்ற நற்கல்விதனை நாடும். நீர் உயர பயிர் உயரும், ஆனால் மாணக்கர் நீவீர் உயர நம் பாரதம் உயரும். ஆம், நாடு நாடு கல்விதனையே, தேடு தேடு புகழினையே, ஓடு ஓடு வெற்றி நோக்கியே, பாடு பாடு கல்வியின் பயந்தனையே. நன்றி.
1: அதாவது சங்க காலத்துல ஒரு பாட்டு உண்டு, இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி வந்து எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அந்த கவிதையில அழகா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் கொடுத்துடலாமா? சரி, அடுத்ததா விடுகதைகள் வந்து சொல்ல போறாங்க. என்ன உடச்சா சத்தம் வராது, ஆனா என்ன இல்லாம செஞ்சா உலகமே இருட்டாகி விடும். நான் யாரு?
2: தெரியுமா?
1: சரி, நீங்களே சொல்லிடுங்க. மின்சாரம்.
3: பகல்ல பிறந்து இரவுல மறைவேன், என்ன தேடினாலும் கையில கிடைக்க மாட்டேன். நான் யார்? நான் வளர வளர குறைவேன், குறைய குறைய அதிகமாவேன். யார்?
1: நிலான் வரு.
3: எனக்கு முகம் உண்டு ஆனா கண்கள் இல்ல, கைகள் உண்டு ஆனா விரல்கள் இல்ல. நான் யார்? என்னை திறந்தால் உலகம் தெரியும், என்னை மூடினால் உலகமே மறையும். நான் யார்? நான் பேசாமல் பதில் சொல்வேன், நீ என்னை நோக்கினால் உன்னே காட்டுவேன். நான் யார்? எனக்கு உடல் இல்லை, நிழல் உண்டு, உயிர் இல்லை, ஆனால் உன்னை பின்தொடர்வேன். நான் யார்? ஒரு வீட்டில் 1000 பேர், கதவு ஒன்று, ஜன்னல் இல்லை, அது என்ன?
1: என்ன?
3: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, எவ்வளவு கொடுத்தாலும் தீராது, அது என்ன?
1: சூப்பரா விடுகதைகள் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா? நல்ல சத்தமா. சரி, அடுத்ததா ஸ்டோரி சொல்ல போறாங்க. ஜெசிகா, என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க?
4: ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்
1: இருக்கேன். சொல்லுங்க, கேட்கலாம்.
4: வணக்கம், நான் ஜெசிகா. நான் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப வியந்து கேட்ட இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். 2015 கடல்ல கடும் புயல் ஏற்பட்டது. அப்போ ஒரு மீன்பிடி படகு கடல்ல போனப்போ சிக்கி தவித்தது. அந்த நேரத்துல இந்திய கடற்படையின் கப்பல் ஒன்று, கேப்டன் ராதிகா மேனன் அவர்களின் தலைமையில் அந்த 7 மீனவர்களை காப்பாத்தினாங்க உயிருடன். அவரோட செயல்களை பாராட்டு கடல் மேல அவங்களோட செயலை பாராட்டு IMO அவார்ட் ஃபார் எக்ஸ்பென்ஷனல் சீ பிரேவரி என்ற அவார்டு உங்களுக்கு கிடைச்சது. அலைகள் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றும் துணிச்சல் வந்து அதை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடிக்கிறேன்.
1: சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். கிளாப் கொடுத்துருங்க.
5: இப்ப அழகா ஒரு கதை, கவிதை, பாட்டு எல்லாமே கேட்டாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் ஜாலியா விளையாடலாமா? சரி, அந்தாட்சரி விளையாடுமா? ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பாடுங்க, கேட்கலாம்.

ஏதாவது ஒரு பாட்டு சூப்பரா பாடுங்க. சரி நம்மளே பாடிடுவோமா? அவங்க பாடின பாட்டே பாடிடலாமா? நறுமுகையே சாங்கே பாடுங்க, நீங்க அதை முடிக்கிறதுல இருந்து அவங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க.

0: சொல்லாய் சொல்லாய் சோல சொல்லலாம் இல்ல யால சொல்லலாம் எதனால எதுல இருந்து அது யாவரிசையில படு
1: காதல் போன
0: முடிச்சிருக்காங்க. அடுத்து மாலை ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். மாமா டி டி டா டா டி டூ இவங்களும் டாலே முடிச்சிட்டாங்க, நீங்களும் டால அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். மோ மோ மே மாமி மூ எவ்வளவு பண்றிருக்கு மேல, சீக்கிரம் பாடுங்க கேக்கலாம். பாருங்க பாடுங்க பாருங்க பாடுங்க பாடுங்க என்னாச்சு மேல எவ்வளவு சாங்ஸ் இருக்கு, டக்குன்னு பாடுங்க பாப்போம். நீங்களும் மாமி மூ சூப்பர் ஜி. மறுபடியும் மறுபடியும் டீல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ டீல என்ன பாட்டு பாட போறீங்க? டா டா டி டூ
2: போயிட்டு இருக்கு. இந்த வயதா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மீன் பிரேக்கு அப்புறமா மீன்

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா. இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம்.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல்.
2: சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி. சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி.

0: கல்லூரிக்குள் பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம். குமரி எஃப்எம் 101 இருந்து நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி சூசை புரம் செட் அல்போன்சா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. நீங்களும் உங்க வாயால சொல்லிடுங்க. சரி, நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த செக்மெண்ட்க்கு நம்ம போக போறோம். சரியா, இந்த செக்மெண்ட்க்கு நேம் என்னன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ். என்ன அது? சரி, உங்கள இருந்து ஒருத்தரை நாங்க தேர்வு செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பேப்பரை எடுக்க சொல்லுவோம். சரியா, அந்த பேப்பர்ல இருந்து என்ன வார்த்தை இருக்குன்னு நேரடியா நீங்க சொல்லக்கூடாது. அதை மத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த வார்த்தையை பத்தி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நேரம் அப்படின்னு அந்த பேப்பர்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு 3 ஹிண்ட்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? ஓடிக்கிட்டே இருக்கும், கடந்து விட்டால் மீண்டும் திரும்ப பெற முடியாது, யாராலும் பிடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு ஒரு 3 ஹிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கணும் நேரம் அப்படின்னு. சரி, கேம்ஸ்குள்ள போயிடலாமா? ஓகேயா? ஓகே. சரி, இப்போ இதுல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? நீங்க வரீங்களா? சரி, இதுல இருந்து ஒண்ணு எடுங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, ஹிண்ட் கொடுங்க.
2: படிக்க பயன்படுத்துவோம்.
1: ஒரு க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள், கிளாப் கொடுங்க. அடுத்ததா வேற யாரு வரீங்க? நீங்க வரீங்களா? ஹிண்ட் மட்டும் கொடுத்தா போதும்.
3: ரிஃப்ளெக்ட் ஆகும்.
1: கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரே க்ளூல கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்போன்சா காலேஜில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஒரே க்ளூல நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வேற யாரு எடுக்க போறீங்க?
2: பழைய காலத்துல சோர் வைக்க பயன்படுத்துவாங்க.

0: அடுத்ததான் வேற யாரும் எடுக்க போறீங்க? ஒண்ணுதான் இருக்குது. யோசிக்க டைம் இல்ல.
1: தாத்தா எல்லாம் சேர்ல உட்கார்ந்து யூஸ் பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்துகிட்டு.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க, கிளாஸ் கொடுத்து. ஓகே, அடுத்தத லாஸ்ட் ஒன் ஒன்னு இருக்கு, யாராவது எடுக்கிறீங்களா? ஆ எடுங்க. சிண்டு கொடுங்க.
2: இது வந்து நல்ல பாக்குறப்போ 7 கலர்ஸ் தெரியும்.
0: சரி, சூப்பரா அந்த மிக்ஸ்டி பாக்ஸ் கேம சூப்பரா விளையாடிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஓ போட்டுருங்க.
3: அடுத்ததா நிகழ்ச்சியில இப்போ சூப்பரா விளாண்டு முடிச்சுட்டாங்க. நம்ம இப்ப அடுத்து வந்து ஒரு கவிதை சொல்றதுக்காக ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. என்ன கவிதை சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்க பேர் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத கேட்டுக்கலாம்.
2: என் பேர் வந்து சோலின் ஜெனி, நான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன்.
3: சூப்பர், எதை பத்தி கவிதை சொல்ல போறீங்க?
2: நட்பு பத்தி கவிதை
3: சொல்லுங்க, கேட்கலாம்.
2: இழலாக வந்து நின்றிடும் உறவு நட்பு, நெஞ்சத்தில் என்றும் நிலைத்திடும் நினைவு, நம் சிரிப்பிலும் கண்ணீரிலும் துணையாக, நம் சிரிப்பிலும் கண்ணீரிலும் துணையாக, சிறு துன்பம் வந்தால் தோளாக நிற்பது நட்பு, பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ளும் உறவு, பார்க்காமல் இருந்தாலும் நினைத்திருக்கும் கனவு, சிறு சண்டையிலும் மறைந்திருக்கும் அன்பு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத இனிய உறவு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத இனிய உறவு, வெற்றியில் கைதட்டும் முதல் கைகள், தோல்வியில் தாங்கும் உறுதியான தோள்கள், உலகம் கொடுக்கும் உறவுகள் பல, இதயம் தேர்ந்தெடுக்கும் உறவு ஒன்று, வாழ்க்கை முடியும் வரை அல்ல, வாழ்க்கை முடியும் வரை அல்ல, நம் நினைவுகள் முடியும் வரை தொடர்வதே என்றும் மாறாத நட்பு.
3: சூப்பர், நட்பை பத்தி அழகா கவிதை சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அதாவது நட்புங்கிறது நமக்கு வந்து லைஃப் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காலேஜ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, அப்புறம் லைஃப் லாங்கா நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த நட்பு. அந்த நட்புக்காக ரொம்ப அழகான ஒரு கவிதை. அடுத்து வந்து நீங்க என்ன விடுகதை எல்லாம் தமிழ்லயே கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்க இங்கிலீஷ்ல கேட்கறோம், அதுக்கு நீங்களா ஆன்சர் பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெயிட் பண்றாங்க. அவங்க இங்கிலீஷ்ல விடுகதை கேட்க போறாங்களாம். சோ அவங்க பேர் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம்.
4: என் பேரு ஷாலியா, நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். என் பேரு ஆஷ்மிகா, நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
3: ரெண்டு பேரும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அதனாலதான் எங்கள்கிட்ட இங்கிலீஷ்லேயே கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கேளுங்க, நாங்களும் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க.
4: ஃபர்ஸ்ட், ஐ ஸ்பீக் வித்தவுட் அ மவுத் அண்ட் ஐ ஹியர் வித்தவுட் இயர்ஸ், ஐ ஹாவ் நோ பாடி பட் ஐ கம் அலைவ் வித் விண்ட், வாட் ஆம் ஐ?
3: சூப்பர், கரெக்டா. சரி, அடுத்து.
4: The more you take away from me, the bigger I become. What am I? A hole.
3: அழகா இருக்கு. அடுத்து.
4: I am always in front of you, but you can never see me. What am I?
3: Wow.
4: I have cities but no houses, forests but no trees, and river but no water. What am I?
3: Super, correct.
4: I can be cracked, made, fold and played. What am I?
3: Paper. Super, correct. Tappa.
4: Correct.
3: Joke.
4: Joke.
3: Okay.
4: I have keys but no lock, space but no room, and you can enter but you can't go inside. What am I?
5: Keyboard.
3: Correct.
4: Correct.
3: Adutha.
4: What disappear the moment you say its name?
3: நம்ம அது பேர் சொன்னோடனே அது டிசப்பியர் ஆயிடும்.
5: சைலன்ஸ்.
3: ஓ சூப்பர்.
4: ஐ கெட் வெட்டர் த மோர் ஐ ட்ரை. வாட் ஆம் ஐ?
5: ஷவர்.

0: சவல். அடுத்து,
1: ஐ ஹாவ் ஒன் ஐ பட் கேனாட் சி. வாட்
0: கண்ணுதான் இருக்கும், ஆனா நான் என்னால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது என்னதுப்பா? யாருக்கா தெரியுமா? தெரியாதா? ஓ, நீடலுக்கு ஒரு கண்ணுதான் இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து,
1: I am lighter than a feather, but even the strongest person cannot hold me for long. What am I?
0: Breathe. Correct. Adutha. சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகான விடுகதைகளா கேட்டீங்க. எல்லாருமே நல்ல அழகா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சோ உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாப் நீங்களே கொடுத்துக்கலாம்.
2: சரி, இங்கிலீஷ்ல விடுகதைகள்லாம் கேட்டு எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? சரி, பாடுறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? உங்க பேரு?
3: மை நேம் இஸ் ரேஷ்மா. அபிஷா. அபி
2: பாடு.

அதாவது மூணு பேர் தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியில எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகா பாடிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு கேம் விளையாடலாமா? சரி, கேம் வந்து எப்படி அப்படின்னா, கிவ் த ராங் ஆன்சர் பட் ரிலேட்டட் ஆன்சர். புரியுதா? இப்ப 2+2 அப்படின்னு கேட்டா 4 தான் ஆன்சர், ஆனா நீங்க வந்து 7 சொல்லணும். அதாவது ஆன்சர் வந்து ரிலேட்டடா இருக்கணும் பட் ராங் ஆன்சரா இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கால் வலிச்சா என்ன தேய்ப்பீங்க? நைஸ். நீலமும் பச்சையும் சேர்ந்தா என்ன கலர் கிடைக்கும்? கருப்பு. ஓகே. கப்பல் எங்க பரவாயில்ல. கண்ணாடியில என்ன பாப்போம்? கண்ணாடியில குரங்க அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னு தெரியல, பரவாயில்ல. மழை வந்தால் எதை எடுத்துக்கொள்வோம்? அது வந்து ரிலேட்டட் ஆன்சர், தார்பா. ஏன்னா நம்ம வந்து அதை முடிக்கும்ல, அதனால பஸ். மழை வந்தா பஸ் அதுக்கும். சரி, அடுத்து பைசைக்கிளுக்கு எத்தனை வீல்? 6. ஃபேன் எதுக்காக? நோ, அதாவது ரிலேட்டட் ஆன்சர் பட் ராங் ஆன்சர். ஃபேன் எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? வீட்டை சூடாக்குறதுக்கு அப்படி சொல்லலாமா? ஃபேன் யூஸ்வலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கூலா இருக்கிறதுக்காக, ஆனா வீட்டை சூடாக்க. ஓகே. பஸ் எங்க ஓடும்? மீன் எங்க வாழும்? ரோட்ல. ஆட்டோல எதுக்காக போவோம்?

0: ஆக்சுவலா ஆட்டோல எதுக்காக போவோம்? நம்ம வந்து ஸ்பீடா ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆட்டோ எடுப்போம். ஆட்டோல எதுக்காக போவோம்? ஸ்லோவா போறதுக்காக போவோம். இதுதான் கொஞ்சம் ரிலேட்டட் ஆன்சர் பட் ராங் ஆன்சர். ஓகே, அடுத்து வானவில்ல எத்தனை கலர்ஸ் இருக்கு? பல் தொலைக்கிறதுக்கு என்ன வேணும்? இது வந்து ஆன்சர் கிடையாது. நான் என்ன சொன்ன ரிலேட்டட் ஆன்சரா வேணும். தண்ணி. ஓகே, இது ஓகே. அடுத்து வந்து ஷூ போடுறதுக்கு என்ன வேணும்? ஷூ போடுறதுக்கு என்னப்பா? கை. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து விருந்துக்கு வர்றவங்கள எப்படி கூப்பிடுவீங்க? போங்க போங்க. சரி, ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா விளாண்டீங்க. ஒரு கிளாப் கொடுத்துக்கலாமா?
1: சரி, அழகா விளையாடி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கவிதை சொல்ல போறாங்க. உங்க பேரு?
2: என் பேர் அஸ்மிதா.
1: எந்த டிபார்ட்மெண்ட்?
2: இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
1: சரி, எந்த கவிதை சொல்ல போறீங்க? ஹைக்குவா இல்லைன்னா நீண்ட கவிதையா, எந்த மாதிரி?
2: நான் ஹைக்கு கவிதை நான் சொல்ல போறேன். தலைப்பு புத்தகம். புத்தகம் ஒரு கதவு போல் திறந்தால் உலகம் தெரிகிறது. வார்த்தைகள் விண்மீன் போல் மின்ன, கதைகள் நதி போல் ஓடுகின்றன. ஒவ்வொரு பக்கமும் ஒரு பயணம், ஒவ்வொரு வரியும் ஒரு பாடம், ஒவ்வொரு வாசிப்பும் ஒரு புதிய உலகம்.
1: ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த ஹைக்கு கவிதையை சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? சரி, அடுத்ததாகவும் ஒரு கவிதை சொல்லதுக்கு நான் ரெடியா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லதுக்கு வராங்க. உங்க பேரு?
3: ரேஷ்மி.
1: ரேஷ்மி, எந்த டிபார்ட்மெண்ட்?
3: பிகாம்.
1: சொல்றீங்களா?
3: ஓகே, நான் வந்து பெற்றோரை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். நான் வளர்ந்த ஒவ்வொரு அடியிலும் அவர்களின் கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறியதாகி கொண்டே போனது. நான் உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களையே மறந்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் புரிந்து கொண்டேன், நான் தேடிய வாழ்க்கை அவர்கள் தியாகத்தின் மேல் கட்டப்பட்டது என்று. இது பெற்றோரோட சொல்லப்படாத அன்பு. என் தேவைகளை நான் கேட்பதற்கு முன்பே அறிந்தவர்கள். என் கண்ணீரை நான் மறைப்பதற்கு முன்பே கண்டவர்கள். என் வெற்றியில் என்னை விட அதிகமாக மகிழ்ந்தவர்கள். அவர்கள் என்னிடம் கேட்டது எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களுக்காக நான் கொடுக்க வேண்டியது என் வாழ்நாள் முழுவதும் போதாதது.
1: சூப்பரா பெற்றோர் பத்தியா அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? அடுத்ததா ஒரு பாட்டு பாட போறாங்க. உங்க பேர் என்னம்மா?
4: மேரி ஷாலினி.
1: மேரி ஷாலினி, எந்த டிபார்ட்மெண்ட்?
4: இங்கிலீஷ்.
1: பாடுங்க, கேட்கலாம்.

0: அடுத்ததா ஸ்டோரி சொல்றதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
1: நாம் ஷாலினி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஒரு சின்ன கிராமத்துல அருண், அரவிந்த் அப்படின்னு ரெண்டு சிறுவங்க இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் வயசு 14. அருணுக்கு அப்பா இல்லை. அவன் சின்ன வயசு இருக்கும் போதே அவனுக்கு அப்பா இறந்துட்டாங்க. அவனோட அம்மா ஸ்கூல் டீச்சர். அருண் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் போவான். அரவிந்துக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க. அவனோட அப்பா குடிக்காரன். அவனோட அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க. அவனோட அம்மா கொண்டு வர பணத்தை அவங்களோட அப்பா குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதனால அவனோட குடும்பம் ரொம்ப வறுமையாக வாடியது. இவனுக்கு நல்ல ஆடை, சரியான உணவு எதுவுமே கிடைக்காது. பள்ளிக்கு போகும்போது ஒரு கப் டம்ளர் தண்ணியை மட்டும்தான் குடிப்பான். பண்டிகை ஏதாவது வந்தாலும் கூட அவனுக்கு வந்து எந்த

0: மட்டும்தான் குடிப்பான். பண்டிகை ஏதாவது வந்தாலும் கூட அவனுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. அருணோட அம்மா மட்டும் அவனுக்கு அப்போது அப்பப்போ பலகாரங்களை கொடுப்பாங்க. அருணோட அம்மாவும் அரவந்தோட அம்மாவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதுல அருணோட அம்மா நல்லா படிச்சு ஆசிரியரா போயிட்டாங்க. ஆனா அரவிந்தோட அம்மா 7 வகுப்போடு அவங்களோட படிப்பை நிறுத்திட்டாங்க. அவனோட அம்மா எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. கடைசியா 16 வயசுலயே திருமணம் முடிச்சுட்டாங்க. அவங்க நல்லா படிக்காதனால, நல்லா படிச்ச பையன் யாரும் இல்லாதனால ஒரு குடிக்காரருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. எப்படியும் அரவிந்த் தட்டு தடு மாறி 9 வகுப்பு முடிச்சுட்டான். அவன் 10 வகுப்பு போகும்போது அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. எதனால அவன் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மா உடல்நிலை சரியானதும் அவனை பள்ளிக்கு போகுமாறு அவனோட அம்மா கூறுறாங்க. ஆனா அப்போ பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அவனோட பழைய ஞாபகங்கள், யாரும் அவனோட பேசாம இருக்கிறது, விளையாட சேர்க்காம இருக்கிறது, தனிமையா இருந்த நாட்கள், இதெல்லாமே அவனோட கண்ணு முன்னாடி வருது. இதனால அவன் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல துணி, நல்ல சாப்பாடு, எல்லா பணத்தையும் செலவழித்து ஜாலியா இருக்கிறான். எப்போ எல்லாம் அவனோட பழைய நினைவுகள் வருதோ அதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இரவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. அவனோட அம்மா போன் பண்றாங்க. அவன் போன் மறுநாள் 2 அரவிந்தன் வீட்டுக்கு வர. அவனோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அவங்க போனதும் அரவிந்தோட அம்மா அவன் மகப்பினா அவரால் நம்பவே முடியல. அப்போதான் போலீஸ்காரங்க சொல்றாங்க, அரவிந்த் வந்து நேற்று நைட்டு போட்டியில ஹெல்மெட்டும் அணியாம மோட்டர் சைக்கிளை போட்டிட்டு போயிருக்கான். அப்போ விபத்து ஏற்பட்டு தலைநகர் உயிரிழந்த அவனோட அம்மாவுக்கு ரொம்ப மனம் உடைந்து அவன் ஹாஸ்பிட்டல்லே அழறான். அரவிந்த் இறுதி சடங்கும் முடிந்து இப்போ நாட்கள் நிறைய கடத்து. ஒரு நாள் தெருவில் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அருணையும் அவனோட அம்மாவுக்கும் சந்தோஷமா பேசி கொண்டிருக்கிறத பார்க்க அருணோட அம்மா உனக்கு ஊட்டிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அரவிந்தோட அம்மாவுக்கு கண் கலங்குது. அவங்க மனசுல நினைக்கிறாங்க, நான் என் மகனுக்கு இது போல ஒரு நாள் கூட உணவு ஊட்டல. அவன் ஒரு நாள் கூட முழுமையா சந்தோஷமா இருந்ததில்லை. ஒரு நாள் 3 வேளை உணவாவது என்னால கொடுக்க முடியல, நல்ல உடைகள் வாங்கி கொடுக்க முடியல. நான் மட்டும் நல்லா படிச்சிருப்பேன், நல்ல வேலையில இருந்திருப்பேன், என் மகனையும் பார்த்திருந்திருப்பேன், என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், அவனோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அழுறாங்க. ஆனா இப்போ அவருக்கு வயது 62. அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெளிவா தெரியுது. என்னோட வாழ்க்கையில நடந்ததை இனி என்னால மாத்த முடியாது, ஆனா இனிமே என்ன போல எந்த ஒரு குழந்தையும் கல்வி இழக்க கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே போறாங்க.
1: சரி, இதனுடைய மாறல் என்ன?
0: அதாவது அரவிந்தோட அம்மா கல்வி கற்காட்ட வயசுலதான் உணர். சோ அதனால நம்ம குழந்தைகளா இருக்கும் போதே அதோட இன்றியமையாமை உணர்ந்து நம்மளும் வந்து பள்ளிக்கு படிக்க போனோம். அதை வீணா
1: கல்வி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அழகா அந்த கதை மூலியமா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கதை சொல்லும் போது அப்படியே அந்த இமேஜ் வந்து எங்க கண்ணு முன்னாடி அப்படியே வருது. சோ உங்களுடைய நேம் இன்னொருக்கு கூட சொல்லிடலாம்.
0: நேரி ஷாலினி.
1: நேரி ஷாலினி ரொம்ப அழகா கதை சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப். சின்னதா ஒரு மினி பிரேக், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கலாட்டாவோட கலகலப்போட கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி தொடரும். ஸ்டே டியூன்ட். குமரி FM 101.

0: குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா. இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம்.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல்.
2: சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி. சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சூசைபுரம், கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி.

0: கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம். காலேஜ் அப்படின்னாலும் மட்டும் கிடையாதுங்க, கலாட்டாவும் இருக்கு, புத்தகம் மட்டும் இல்ல, பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் கனவுகளும் இருக்கு, பாடம் மட்டும் இல்ல, வாழ்க்கை பாடமாக்கும் நட்புகளும் இருக்கு. இப்படிப்பட்ட உற்சாகம் நிறைந்த சென் அல்போன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேம்பஸ்ல இருந்து ஸ்பெஷல் வைப்ஸ் கல்லூரி கலாட்டாவிற்காக கொண்டு வந்திருப்பது நம்ம குமரி பண்பலை 101. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக இந்த கல்லூரியினுடைய தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் தாமஸ் குவத்து மூட்டில் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கல்லூரியை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்ல போறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம் ஃபாதர்.
2: வணக்கம். இத அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இது தொடங்கி 2011 தொடங்கிய ஒரு கல்லூரி ஆகும். இந்த கல்லூரி சிறப்பு என்னன்னு கேட்டால, இத கருங்கல் பகுதியில் ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ் எங்களுக்கு உண்டு, ஒரு கிரீன் கேம்பஸ் சொல்லலாம். வாரவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே நிறைய நல்ல மரங்கள், அதை விட அதிகமாக எங்களோட நல்ல டீச்சிங் ஸ்டாஃப், எங்களோட மாணவர் செல்வங்களும் சொன்னாலும் வெரி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு உண்டு. அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்போர்ட்ஸ் மற்றும் ரிலேட்டடான காரியங்கள் எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டி தரத்துல எல்லாம் ரொம்ப பெருமை எடுத்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு உண்டு. அப்படி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு இதாகும். இப்போ மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் அதை விட சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இது வந்து தக்கலை மறை மாவட்டம் சீரமலபா கத்தோலிக்க மறை மாவட்டத்தோட கீழ் உள்ள ஒரு கல்லூரி ஆகும். இதுவரைக்கும் நிறைய சாதனைகள் மாணவர்கள் மூலமா பெற்றிருக்கு, அதுவும் எங்களுக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உங்கள் வருகைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ சார்.
3: நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போறதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னதுன்னா ஃப்ளூவென்சி பேட்டில். சரியா, ஃப்ளூவென்சி பேட்டில் என்ன கேம்? அதாவது உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுக்க போறோம், அந்த பேராகிராஃபை எவ்வளவு ஸ்பீடா அதே நேரத்துல தெளிவாவும் படிச்சு காட்டுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். தடுமாறாம வார்த்தைகளை மிஸ் பண்ணாம உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியும் ரீடிங் ஸ்பீடும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க காட்டணும். சோ ஆர் யூ ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? நீங்க வரீங்களா? சரி, உங்க பேரு அஸ்மிதா. இத ரீட் பண்ணுங்க பாப்போம்.
4: From Friday, February 15, 55 French fathers fried 5 fresh fish for 5 French friends from France.
3: Super! Read it! Class! Okay, who are you coming? English department, come on. Your name?
5: Shajima, English department. From Friday, February 15, 55 French fathers fried 5 fresh fish.

0: அழகா ரீட் பண்ணிட்டாங்க, ஆனா இடையில மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. வேற யாராவது ரீட் பண்றீங்களா? உங்க பேரு?
1: மேரி ஷாலினி.
0: ரீட் பண்ணுங்க.
1: From Friday, February 15, 55, French fathers fried 5 fresh fish for 5 French friends from France.
0: Super, super. ஒரு கிளாப் கொடுங்க. அடுத்ததா வேற யார் வரீங்க? மேம் உங்க பேரு?
2: ஆட்லின் ஜெரினா பேரி. From Friday, February 15, 55, French fathers fried 5 fresh fish for 5 French friends from France.
0: Oh! சரி, அழகா இந்த கேம வந்து முடிச்சிட்டீங்க. அடுத்ததா
3: நம்ம கூட இப்போ வந்து இந்த கல்ச்சர் அஜின் ஜோஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு வார்த்தைகளுக்கு ஸ்டோரி பத்தி பேச போறாங்க.
4: வணக்கம். நம்முடைய கல்லூரி கல்வியோடு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிற கல்லூரி இங்கே வேல்யூ எஜுகேஷன்ஸில் மிக அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தன்னம்பிக்கையில் வளர்ந்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடும் சொந்த காலில் நிற்கிறதுக்காக, பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளாக நாளை எதிர்கால சிற்பிகளாக மாறுவதற்காக பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு பண்பு, நல்லுள்ளம் கொண்ட நல்ல ஸ்டாஃப் இந்த கல்லூரியில் உள்ளது. அதன்படி பிள்ளைகளும் ஆசிரியர்களும் நல்ல உறவில் அவர்கள் அன்பாக பழகி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சே, பொன்னான கையான், பூ போல நீவா. நான் பாருங்கள் போர் என் நேக்கம் தீருமா. நான் பார்த்து எங்கும் என் மின்னல் தோற்றுமா. தண்ணீராய் மேகம் கூறும் கண்ணீர் தேர்

0: ஃபாதர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஆறாரோ பாடி முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அடுத்ததா விடுகதையோட வராங்க. விடுகதையா கடி ஜோக்ஸா?
1: விடுகதை.
0: ஆ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லிடலாமா?
1: ஆர் அபி.
0: எந்த டிபார்ட்மெண்ட்?
1: பிகாம் டிபார்ட்மெண்ட். தொப்பி தலையன் சுருக்கண்டு குத்துவான் அவன் யார்?
0: யாருப்பா? முள். கரெக்டா?
1: கரெக்ட். வேகாத வெயிலில் வெள்ளையான் விளைக்கிறான் அவன் யார்?
0: மீண்டும் ஒரு முறை கேள்வி.
1: வேகாத வெயிலில் வெள்ளையன் விளைக்கிறான் அவன் யார்?
0: யாரு? யாரு? உப்பு. கரெக்டா?
1: கரெக்ட். ஒரு ஒரு தோசை சுட ஒரு மாதம், அது என்ன? கரெக்ட். ஐந்து ஊருக்கு ஒரே மைதானம், அது என்ன? கரெக்ட். பச்சை செடியில் தயிர் சாதம், அது என்ன? போனால் வராது, அது என்ன? சிவப்பு ஆடைக்குள் சில்லறை கொட்டி கிடக்கும், அது என்ன?
0: சூப்பரா விடுகதைகள்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? கவிதை சொல்லுங்க.
2: என் பேர் தில்ஷா.
0: எந்த டிபார்ட்மெண்ட்?
2: டேட்டா சயின்ஸ்.
0: தேவிகா. உங்க பேரு?
2: தேவிகா. டேட்டா சயின்ஸ்.
3: தலைப்பு இருட்டு நிழல். வெயிலில் மட்டும் மறுமே நிழல்,
4: இருட்டானால் மறையுமே அது.
5: ஆனால் நீ என் தோழி,
4: இருட்டிலும் உன் பக்கம் நிற்கிறேன்.
5: கண்ணாடி சொல்லும் என் முகத்தை,
4: நான் சொல்வேன் உன் மனதை.
5: உலகம் காட்டும் என் வெளியை,
4: நான் காட்டுவேன் உன் உள்ளத்தை.
5: இருந்த போது எல்லாம் கை நீட்டி,
4: வெற்றியிலும் நாம் மறையாமல்.
5: இதுவே நட்பின் புது வரவே,
3: நிழலை விட நிலையானது நாம்.
0: சூப்பரா சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கிளாப். இவ்வளவு நேரம் உங்களுடைய டேலண்ட, எனர்ஜிய, கான்பிடன்ஸ, கிரியேட்டிவிட்டிய குமரி எஃப்எம் 101 ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஒவ்வொரு பேரு பார்ட்டிசிபேஷனும் இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வைப கொடுத்துருக்கு. சில பேர் பாடுனீங்க, சில பேர் பேசுனீங்க, சில பேர் உங்களோட டேலண்டை வெளிப்படுத்தினீங்க, இன்னும் சில பேர் கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியே கலகலப்பாக்கிட்டீங்க. உங்களுடைய திறமைகளை தயக்கம் இல்லாம பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் குமரி பண்பலை 120

0: நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கிளாப். இன்னைக்கு நீங்க பகிர்ந்த இந்த சின்ன சின்ன தருணங்கள் எல்லாம் நாளைக்கு உங்களுடைய பியூட்டிஃபுல்லான காலேஜ் மெமரிஸ்ல ஒரு ஸ்பெஷல் சாப்டரா இருக்க போகுது. கீப் ஸ்மைலிங், கீப் ராக்கிங், கீப் ஷைனிங். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்களோடு மோ ஆஷா,
1: முத்து ஆனந்தி.
0: மீண்டும் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் until then stay happy, stay energetic. ஒரு ஓ போட்டுருங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கருங்கல் சூசைபுரம் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சூசைபுரம் கருங்கல்.
3: சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சூசைபுரம் கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி. சின்னஞ்சிறு கனவுகளை சிறந்த எதிர்காலமாக மாற்றும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அறிவியல் முதல் கலை வரை, வகுப்பறை முதல் கள அனுபவம் வரை, கலைத்திறன் முதல் விளையாட்டு வரை, ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் துணை நிற்கும் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சூசைபுரம் கருங்கல். உங்கள் கனவு எங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வெற்றி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:01. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் தலைவலிக்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனிய நேரம். இரு தலைமுறையின் மேடை பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கின்றனர் புனே நகர் கிரேஸ் பிளஸி சூர்யா மற்றும் கிரேஸ் யோஷ்வா. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார் நிகழ்ச்சி. 5 மணிக்கு முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நல்ல 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30

0: intensifies ballistic missile strikes on Kiev, putting further pressure on Ukraine's limited air defense capabilities. In hockey, the Indian women's team will face England today in their final Pool D match of the FIH Hockey World Cup at Wagner Stadium in Amstelveen. The match will begin at 6:30 p.m. IST. In the women's singles, former world champion PV Sindhu will take on third seed Wang Ziyi of China. In the men's singles, Indian debutant Ayush Shetty will face 11th seed Alvi Farhan of Indonesia. In men's doubles, 5th seed Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will play against Junaidi Arif and Roy King Yap in the round of 16. In women's doubles, the Indian pair of Teresa Jolly and Gayatri Gopichand will face 7th seeds Rin Iwanaga and Kie Nakanishi of Japan. In mixed doubles, Dhruv Kapil and Tanisha Krasto will take on China's Guo Shenhua and Chen Fanghui. And with that, we end this news bulletin.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 12:10. மனம் உறவாட நெஞ்சம் இசைப்பாட பல நினைவுகளோடு வலம் வர இருப்பது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரலிசை. சில கேள்விகளுக்கு பதில் தேவைப்படாது. ஒரு இனிமையான குரல் போதும், ஒரு பழைய இசை போதும், மனசு தானாகவே ஒரு அழகான காலத்துக்கு போய்விடும். வருவது TM சவுந்தரராஜன், P சுஷீலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில் எங்க மாமா திரைப்பட பாடல்.

0: Pontius சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:17. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

ஒரு பார்வையில் தொடங்கும் கதை, ஒரு இசையில் உயிர் பெறும் உணர்வு. காலம் கடந்தாலும் அந்த உணர்வுக்கு வயது கிடையாது. அப்படி ஒரு இனிமையான பாடல் தான் இது. கேட்போமா? வருவது என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
3: ஆ,
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 minutes.
2: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
3: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: என்னது
2: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல்
3: தான்.
2: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
3: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
5: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
3: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
6: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
3: நீரை சேமிப்போம்,
6: நாளையை பாதுகாப்போம்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
8: தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் முயற்சியால் மலர்ந்த வெற்றி என்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 1-290-7222, இணைப்பியன் 0-4-6-5-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8-9-0-3-2-5-7-0-3-9. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 12:24. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. சில இசைகள் காதுகளுக்காக மட்டுமல்ல மனதுக்காகவும் உருவாக்கப்படுகின்றன. ஒரு இனிய குரல், இன்னொரு இனிய குரல், இரண்டும் சேரும்போது பிறக்கும் அந்த இசை ஒரு மாயம்தான். கேட்போமா? வருவது நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடிய பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

வேளாண் பெருமக்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். நிறைவாக கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நேரம் இப்போது 12:31. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

மண்ணின் மனம் கொண்ட பாடல்களுக்கு எப்போதுமே ஒரு தனி அழகுண்டு. கிராமத்தின் வாசமும் மனிதர்களின் எளிமையும் அந்த காலத்தின் இசையும் இனிமையும் அனைத்தையும் சேர்த்து கோர்த்த ஒரு அழகான பாடல்தான் இது. கேட்போமா? வருவது ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட கடலோர மீனவ மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அவ்வப்போது அலைகள் சீற்றத்துடன் எழும்பி கடல் நீர் கரையை நோக்கி வேகமாக புகும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் சீற்றம் மற்றும் உயர் அலைகள் எழும் அபாயத்தை குறிக்கும் கள்ளக்கடல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான கடற்கரை பகுதிகளில் உள்ள நுழைவாயில்களில் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. சிறிய படகுகளை கரையோர பகுதிகளில் இயக்கக்கூடாது. படகுகள் ஒன்றோடொன்று மோதுவதையும் சேதம் அடைவதையும் தவிர்க்கும் வகையில் போதிய இடைவெளியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட வேண்டும். கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில் படகு இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோர பகுதிகளில் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னியாகுமரி முதல் நீரோடி வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களும் அனைத்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரை பகுதிக்கு செல்வதையும் கடலில் குளிப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறாா்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள

0: திரை இசை சரம்
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
0: முல்லை சரம்
2: நேர்களை இதுடன் நிறைய பெறுகிறது. மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. புன்னகையை மறக்காதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். இந்த நாள் உங்கள் கனவுகளுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும் என்னும் வாழ்த்துக்களோடு மீண்டும் இதே அலைவரிசையில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். நன்றி, வணக்கம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளாா்.

தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லா சால்மிலன் இணையை வென்றது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது

0: நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
3: நலமாய் வாழ்வோம்.
4: தலைவலிக்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
5: தலைவலின்றது ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட். எங்க போனாலும் தலைவலிக்குது, ஆபீஸ் போனா தலைவலிக்குது, வீட்டு வேலை பார்த்தா தலைவலிக்குது, எங்க கேட்டாலும் தலைவலி வந்து ஒரு காமனான கம்ப்ளைண்டா இருக்கு. தலைவலிக்குரிய காரணங்கள் என்ன, தலைவலியிலே அபாயமான தலைவலி எது, அல்ல எந்த தலைவலிக்கு லைஃப் லாங்கா சிகிச்சை எடுக்கணும், அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தலைவலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவலியிலவே ரெண்டு வகையான தலைவலி இருக்கு. ஒன்னு வந்து மூளை சம்பந்தமான பிரச்சனையினால வர தலைவலி, ரெண்டாவது வந்துட்டு மூளை இல்லாம கண் பிரச்சனை, காதுல பிரச்சனை, கழுத்து எலும்புகள்ல பிரச்சனை, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்ல தொடர்ந்து வர தலைவலி ரெண்டாவது வகையான தலைவலி. அதாவது பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக் சொல்லுவோம். அதுல முக்கியமான தலைவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக் சொல்லுவோம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. ஒற்றை தலைவலி யூஸ்வலா எப்படி இருக்கும்னா ஒரு பக்கமா இருக்கலாம், அதாவது லெப்ட் சைடு தலையில அல்ல ரைட் சைடு தலையில, அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நாளடைவில் அது வந்து ஃபுல் தலையில கூட இருக்கலாம். அது கூட சேர்ந்து எப்பயுமே வந்துட்டு தலைவலி வரும்போது ஒரு 4 மணி நேரம் அதிகமாகும். இது போக அதிகரிக்கும் ஒரு காமான ரூம்ல இருட்டா லைட் எல்லாம் நிறுத்திட்டு படுத்தா அந்த தலைவலி வந்து பெட்டரான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அதுதான் வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன். மைக்ரைன் தலைவலி இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனடியா நரம்பியல் டாக்டர் வந்து நம்ம போய் பார்க்கணும். ஒற்றை தலைவலிக்கு வந்துட்டு உடனடியா தலைவலி போறதுக்கு சிகிச்சைகள் இருக்கு, அப்புறம் தலைவலியே வராம இருக்கிறதுக்கு வந்துட்டு முன் சிகிச்சை பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் சொல்லுவோம், அதுவும் இருக்கு. தலைவலியில வந்து முக்கியமான தலைவலி வந்து இந்த ஒற்றை தலைவலி. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு டென்ஷன் ஹெட்ஏக் சொல்லுவோம். டென்ஷன் ஹெட்ஏக் வந்து தலையை சுற்றி இறுக்கமா ஏதாவது வச்சு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் யூஸ்வலா வந்து ஏற்படுத்தும். இது யூஸ்வலா ஒரு மன அழுத்தம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, அல்ல அதிக வேலைப்படும் அந்த காரணத்தினால வருது. அது நல்லா தூங்குறோம், ஸ்ட்ரெஸ் குறைக்கிறோம்னாவே டென்ஷன் ஹெட்ஏக் வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிடலாம். யூஸ்வலா குழந்தைங்களுக்கு வந்து கண் கோளாறு பிரச்சனை இருந்தாதான் தலைவலி வரும். இப்ப குழந்தைங்களுக்கு வர தலைவலிக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலா கண் டாக்டரை வந்து அணுகிறது நல்லது. அதே மாதிரி வந்துட்டு காது மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் தலைவலி வரும். சைனசைட்டிஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது மூக்கு அடைச்சிட்டே இருக்கும், கனகனன்னு இருக்கும் தலையை சுத்தி, தலை குளிச்சா தலைவலி அதிகமாகும், அந்த மாதிரி தலைவலி வந்துட்டு சைனசைட்டிஸ். எல்லா தலைவலியும் வந்துட்டு மூளை சம்பந்தமான தலைவலி அல்ல. யூஸ்வலா தலைவலின்னு வந்தா எந்த வயசுல தலைவலி வருது, எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு, எவ்வளவு மணி நேரம் இருக்கு, அது கூட சேர்ந்து அசோசியேட்டடா வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அது என்ன மாதிரி தலைவலின்னு. குழந்தைங்களுக்கு வர தலைவலி பெரும்பாலும் வந்து கண்ல வந்துட்டு குறைபாடு இருந்தா தான் வரும். ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கண்ணில் உள்ள பவர் பிரச்சனைகள், அது கண்ணாடி போட்டாலே சரியாயிரும். அதே இது பெண்களுக்கு வந்துட்டு சைனசைட்டிஸ் நம்ம சொல்லக்கூடிய தலைவலி ரொம்ப காமன். மூக்கு அடைச்சுக்கும், தலை குளிச்சா தலைவலி அதிகமாயிட்டே இருக்கும், அந்த தலைவலிக்கு வந்துட்டு ENT டாக்டரை அணுகணும். அபாயகரமான தலைவலின்னு ஒன்று ரெண்டு இருக்கு, அதாவது ரெட் ஃபிளாக்ஸ் சொல்லுவோம். எந்த தலைவலிக்கெல்லாம் வந்து நம்ம மிகவும் அதிகமா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தலைவலி கூட சேர்ந்து வந்து காய்ச்சல் இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு, அல்ல வந்து பிரெக்னென்டா இருக்கிறவங்களுக்கு வர தலைவலி, பிரெக்னன்சி முடிஞ்சு குழந்தை பிறந்து 6 வாரத்துக்குள்ள வர தலைவலி, அப்படி இல்லைன்னா தலைவலி கூட வந்துட்டு கை கால் செயலிழப்பு, சுயநினைவு.

0: குறைதல், வலிப்பு இருக்கிறது, அல்ல வஸ்ட் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். அதாவது தலைவலியை தாங்க முடியாம லைஃப் டைம்லயே வந்து வஸ்ட் ஹெட்ஏக் மாதிரி ஃபீல் ஆகிற தலைவலியும் ஒரு ரெட் ஃபிளாக் தலைவலி தான். அதாவது அபாயகரமான தலைவலி. அது போக 50 வயசுக்கு மேல வர தலைவலி, அதுவுமே அபாயகரமான தலைவலி. தலையை வந்து வெடிச்சு பழக்கிற மாதிரி இருக்கு, அதை வந்து தாங்கவே முடியல. ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு தலைவலி வந்துட்டு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, அப்படின்னா அதுவும் ஒரு அபாயகரமான தலைவலி. அது போக தலைவலி கூட சேர்ந்து கண் பார்வை மங்குதல், சவைக்கும் போது வலி இருக்கு, அல்ல நெத்தியில எங்க தொட்டாலும் வலி இருக்கு, அதுவுமே அபாயகரமான தலைவலி தான். அபாயகரமான தலைவலி நான் சொன்ன மேல குறிப்பிட்ட ரெட் ஃபிளாக்ஸ் உள்ள தலைவலிக்கெல்லாம் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து செல்ல வேண்டும்.
1: தலைவலிக்கான காரணங்கள் குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 12:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்,
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: கயல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது கே ஜி ரஞ்சித்துடன் டி மான் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில்.

0: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை எல்டிவி மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இன்று மத நல்லிணக்க தினம். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினம் மத நல்லிணக்க தினமாக கொண்டாடப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியாவின் தனிச்சிறப்பு. பல்வேறு மதங்கள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பல்வேறு அடையாளங்களை கொண்ட மக்கள் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடு நம் இந்தியா. மதம் என்பது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பாதை. அன்பு, இரக்கம், பொறுமை, பிறருக்கு உதவுதல், உண்மை, அறம் போன்ற உயர்ந்த பண்புகளை அனைத்து மதங்களுமே வலியுறுத்துகின்றன. வழிபாட்டு முறைகள் மாறுபட்டாலும் மனிதநேயத்தின் அடிப்படை ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் உலக மக்கள் அனைவரையும் உறவினர்களாக கருதும் உயர்ந்த பண்பாட்டை எடுத்துக் காட்டுகின்றன. ஒருவரின் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் மற்றொருவர் துணை நிற்பதை பார்க்கிறோம். திருவிழாக்கள், பண்டிகைகள், சமூக நிகழ்வுகள் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்கள் மத வேறுபாடுகளை கடந்து ஒன்றிணைகின்றனர். இதுவே நல்லிணக்கத்தின் அழகு. மத நல்லிணக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது நமது எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தொடர்ந்து வெளிப்பட வேண்டிய பண்பு. மத நல்லிணக்கம் நிலவும் சமூகத்தில் அமைதி நிலவும். அமைதி நிலவும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றம் ஏற்படும் இடத்தில் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் உருவாகும். எனவே மத வேறுபாடுகளை பார்க்காமல் மனிதநேயத்தை பார்ப்போம். வெறுப்பை தவிர்த்து அன்பை வளர்ப்போம். பிரிவினையை தவிர்த்து சகோதரத்துவத்தை வளர்ப்போம். மற்றவர்களின் நம்பிக்கைகளை மதிப்போம். மதம் வேறாக இருந்தாலும் மனிதநேயம் ஒன்றே. வழிபாடு வேறாக இருந்தாலும் வாழ்வு ஒன்றே. நாம் வேறுபட்டிருந்தாலும் நம் நாடு ஒன்றே என்ற உயர்ந்த எண்ணத்தை மனதில் ஏந்துவோம். ஒற்றுமையுடன் வாழ்வோம். நல்லிணக்கத்துடன் நாட்டை முன்னேற்றுவோம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் பாரதி திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் குழுவினரோடு பாடியது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை.

ஒன்று நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இது குறித்து அனுபவ கருத்துக்களை தோழியர்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2909072. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257039. வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. இதன் பின்னால் எண்ணற்ற முயற்சிகளும் தடைகளும் தோல்விகளும் அவற்றை கடந்து செல்லும் நம்பிக்கையும் இருக்கும். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து, தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கே வெற்றியின் சுவை முழுமையாக தெரியும். தொடர்ச்சியான முயற்சியை வெற்றியை மலரச் செய்கிறது. உங்களுடைய முயற்சியால் மலர்ந்த வெற்றி குறித்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு தோழியர்களே.

0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி இணையும் முதல் தோழி யாரு எங்கேருந்து கேட்டறலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். நான் சாமி தோட்டத்திலிருந்து சிலகவதி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் தோழியா வந்திருக்கீங்க.
1: முயற்சி திருவினையாகும். முயற்சால் உயர்த்தி எதுவுமே இல்லை.
0: சரி,
1: நம்ம கட்டாயம் முயற்சி செய்யணும். நான் வந்து முயற்சி செய்ததுனால இந்த ஊர்ல
0: நீங்க பேசுறதை விட்டு விட்டு கேக்குதுமா?
1: பக்கத்து துணையோட அவருக்கு வழிகாட்டுறதோட ஒரு மகளிர் பால் கொண்டு
0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றி.
1: நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: இருமணி 14 நிமிடம் நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றுக்கொண்டிலிருந்து ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. முயற்சியால் மலர்ந்த வெற்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. முயற்சியால் மலர்ந்த வெற்றி.
1: முயற்சியால் மலர்ந்த வெற்றி. 2015 ஒரு புயல் வந்தது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தையே கரைச்சி போட்டது. அந்த புயல்ல வந்து எங்களுக்கு வீட்டு முன்னால ஒரு பெரிய மரம், அந்த மரம் வந்து கிழஞ்சிச்சு. அப்ப நான் சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் நிறைய நாள் சொல்லி சொல்லப்படுறோம், வர மரம்னு சொல்லி ஒரு நாளுமே வரையில.
0: சரி, உங்களுடைய முயற்சியால் கிடைத்த வெற்றியை சுருக்கமா சொல்லிருங்கம்மா.

0: மாதிரி பெண்களைக்கு நான் அந்த மக்கள் மன்ற இதுல வந்து நேரில் தொடர்பு கொண்டு பேசுறேன். பேசி சார் இப்படி ஆக்கு நீங்க இந்த இடத்துல எல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்து இந்த இடத்துல மரம் பண்ணி கிடக்க கொஞ்சம் நாளா சொன்னாவும் யாரும் காது கொடுக்கல சார், இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு
1: சொன்னேன்.
0: அவங்க சரியம்மா எனக்கு சொல்லிட்டு சரி உடனடி உங்க கூறு கொடுக்கணும் சொல்லிட்டு மர நாளை வந்து அந்த மரங்களை வெட்டி அகற்றி உங்களுக்கு சார். அதுல நானும் வந்து குமரி பண்பலையில எடுத்த முயற்சினால குமரி பண்பலை மேல எனக்கு நீ முயற்சினால மரத்தை வெட்டி
1: சார், முயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றிக்கான பாதை நிச்சயம் பிறக்கும். சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: சௌரியம்மா, வடக்கு பண்ணு சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: சார், நான் எடுத்த முயற்சினால எனக்கு ஒரு அழகான வீடு கிடைச்சி, அப்புறமா பிள்ளைங்களை நல்ல முடியே படிக்க வச்ச முடியாது. என்னோட முயற்சி தான் அதுக்கு காரணம் சார்.
1: எப்படி எல்லாம் முயற்சி எடுத்தீங்க வீடு கட்டுறதுக்கு?
2: வீடு கட்ட சிறிய சிறிய சேமிச்சது, அப்புறமா உழைப்பு சார். எல்லாருமே சேர்ந்து உழைச்சதுனால தான் ஒரு முயற்சி எடுத்தோம், அது நல்லபடியா முடிஞ்சு சார்.
1: நல்லபடியா வெற்றியா அமைஞ்சிருக்கு.
2: சின்ன
1: முயற்சிகள் தொடர்ந்து நடந்தால் பெரிய வெற்றிகள் மலரும். முயற்சியே செய்யாம இருந்துட கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றி நம்மளை தேடி வரும் இல்லையா? ஆனா முயற்சி இருக்கணும். சரிங்கம்மா, நன்றி. நன்றிம்மா.
3: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யாட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
8: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் ஒரு மணி 18 நிமிடம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இது குறித்து தோழியர்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய தோழியை அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யாரு எங்கன்னு சொல்லிடலாமா? உங்க பெயர் சொல்லிடலாமா? ஊரும் சொல்லிடலாமா? சரிங்கம்மா.
11: ஆனா நான் வந்து திருப்பி எழுதி ஆசிரியர் பயிற்சி படிச்சு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு 30 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி.
11: ஆனா திருப்பி மேலும் அதுல இருந்து மேலும் மேலும் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஒழியா விடல சார், எதுவுமே முயற்சி செய்தேன்.
1: சரி, முயற்சி செய்து வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றி கிடைச்ச உங்களுடைய பெயரையும் ஊரையும் சொல்லிடலாமா?
11: என்ன சார்?
1: உங்க பெயரையும் ஊரையும் சொல்லிருங்க.
12: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
13: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

நேதியை பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இது குறித்த அனுபவ கருத்துக்களை தோழியர்கள் பகிர்ந்துகிடணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-24-0 மற்றும் முறையான 290-7-22 அலைபேசி எண் 8-9-0-3-2-5-7-0-3-9.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: நீங்கள் கேட்ட பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது, வி குமாரின் இசையில் வாலியின் வரிகளில். கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர மீனவ மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மற்றும் கரையோரப் பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அவ்வப்போது அலைகள் சீற்றத்துடன் எழும்பி கடல் நீர் கரையை நோக்கி வேகமாக புகும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் சீற்றம் மற்றும் உயர் அலைகள் எழும் அபாயத்தை குறிக்கும் கள்ளக்கடல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடலுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான கடற்கரை பகுதிகளில் உள்ள நுழைவாயில்கள் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. சிறிய படகுகளை கரையோரப் பகுதிகளில் இயக்கக்கூடாது. படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதையும் சேதமடைவதையும் தவிர்க்கும் வகையில் போதிய இடைவெளியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட வேண்டும். கடற்கரை மற்றும் கரையோரப் பகுதிகளில் படகு இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோரப் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னியாகுமரி முதல் நீரோடி வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களும் அனைத்து கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரை பகுதிக்கு செல்வதையும் கடலில் குளிப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில் அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ

0: சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: நேரம் 1:25. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இது குறித்து தோழியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் முறையான 2907-722. அலைபேசி எண் 8903-25-70-39.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: நான் வெற்றி மட்டும் குமாரி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா. முயற்சியால் மலர்ந்த வெற்றி, பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஒரு சிறிய முயற்சி தான் பெரிய வெற்றியை தரும். அது மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணதுக்காக நான் ஒரு கால அளவு வச்சு நானே திட்டமிடுவேன் எனக்குள்ள. அப்ப என்னன்னா, அந்த மாதிரிப்பட்ட நிறைய வெற்றிகள் எனக்குள்ள இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த வெள்ளை உணவுகளை தவிர்க்கணும், அப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம இது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அது நான் உள்ள துன்பங்களை யோசிச்சு அதை நான் கையில எடுத்தேன் சார்.
0: சரி.
1: அப்ப என்னன்னா, அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டேன். தவிர்க்க முடியாத இடத்துல சாப்பிட்டுதான் ஆகணுங்கிறது இருக்கு. அதனால நம்ம வீட்டுல அதை பயன்படுத்த கூடாது, அந்த மாதிரி பட்டதுல ஒரு வெற்றி.
0: சரி.
1: அதே போல இது வந்து நான் நம்ம வீட்டு குப்பை கொஞ்சமா நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம வீட்டு குப்பைகளை நம்மளே தனித்தனியா மாத்தணும்னு நினைச்சேன். அதுல ஒரு பெரிய வெற்றி. ஒரு 5 வருஷமா நெகிழிகளை எரிக்கவும் மாட்டேன், அதை தனியா சேர்த்து தனித்தனியாவே இது பண்ணிடுவோம் சார். எந்த இடத்துல ஒப்படைக்கணுமோ நம்ம அங்க கொடுக்கறோம்.
0: தனியா பிரிச்சு ஒப்படைச்சிருவீங்க.
1: ஆமா. அதே போல சில பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கும் போது நம்மள நாமளே ஆராய்ச்சி பண்ணுவது. அது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு நம்மள சரி பண்ணிக்குது. அப்ப நம்ம வந்து வீண் பாதங்கள், பம்பு, இந்த மாதிரிப்பட்ட செயல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே நான் ஒரு கட்டுப்பாடை விதிச்சு அந்த மாதிரிப்பட்டதுல நல்ல ஒரு வெற்றி. அதே போல நிறைய கடன் சுமை வந்து மோசடிகள்னால ஆகப்பட்டோம் சார். அப்போ அந்த கடத்தினால வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஒரு காலத்துக்கட்டத்துல இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி. ஆனா இன்னைக்கு கடின உழைப்புனால அந்த கடன்களையும் சரி கட்டி
0: வெற்றியின் மலர்கள் மலர்கின்றன. முயற்சி நம்ம விட்டுருவே கூடாது இல்லையா?
1: அதாவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, நம்ம போய் விழுந்துட கூடாது. அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். அதாவது மற்றவங்க வளர்ச்சியை கட்டும் இன்னொருத்தங்க அப்பதான் சொல்லுவாங்கிறத மனசுல வச்சுட்டு நாம தப்பு பண்ணலங்கிறத உழைக்கிறதுல முயற்சியை காட்டணும். அந்த ஓடி ஓடி உழைச்ச உழைப்பு வந்து ஓரளவு நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பேருடைய அவ பேரா அவங்க வச்சுக்கிட்டாலும் நான் ஒரு நல்ல பேருடைய கிளம்பிட்டேன் சார்.
0: சரிங்கம்மா.

0: உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றியை தந்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி சார்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: Wasn't uncle.
1: That's right.
2: ஹாய் ஸ்நேதி, நிகழ்ச்சி இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்க யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: என்னோட முயற்சி வந்து என் பையனை வந்து நான் சின்ன வயசுல இருந்து டியூஷன் விட கூடாது
2: நினைச்சேன்
3: சார். டியூஷன் விடாம படிக்க வைக்கணும். நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனா 10th வந்த பிறகு பையன் வந்து நல்லா படிக்கிறதுக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க டியூஷன் விடுங்க, அப்பதான் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல, நான் வந்து டியூஷன் விட கூடாது, சின்ன வயசுல இருந்து டியூஷன் விட கூடாது, வீட்டுல வச்சு படிக்க வச்சேன். ரெண்டு எல்லாம் 437 எடுத்தான்.
2: சரி,
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நிறமிரும் 1:32 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. முயற்சியால் மலர்ந்த வெற்றி. இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
8: வணக்கம்,
2: இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
8: குமரி,
2: இதுதான் முதல் தொடையா பேசுறீங்க, அப்படிதானா? எப்படி இருக்கு இணைப்பு கிடைச்ச உடனே? இணைப்பு கிடைச்சோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு?
8: நல்லா இருக்கு,
2: சந்தோஷமா இருக்கா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று விடுங்கம்மா. இப்ப முயற்சியால் மலர்ந்த வெற்றி, இதை பத்தி பேசுங்க.
8: சரி,
2: சொல்லுங்கம்மா, பேசுங்க.
8: என் பையன் வந்து முந்தைய ஸ்லோவா இருந்தான், இப்ப நல்லா படிச்சு வெற்றி கிடைச்சிருக்கு. நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன்.
2: சரி, உங்களுடைய முயற்சியின் மூலம் அவருக்கு வெற்றி கிடைச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
8: ஆமா.
2: சரி, நன்றி, நன்றிமா, நன்றி.
8: சரி, நன்றி.
9: நாகர்கோவில் கவுன்சிலிங் கோட் 491-4755-0455-004.
2: நேரம் 1:34. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம்,

0: பேசுங்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க. எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு
1: சொல்லலாமா?
0: ஹலோ,
1: வணக்கம். அருணகா ஜார்ஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: காலங்களில் பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, அது போக படிக்க வச்சாலும் மற்றவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க.
0: தலைப்பு முயற்சியால் மலர்ந்த வெற்றி, உங்களுக்குள்ள முயற்சியின் மூலமா கிடைத்த வெற்றியை சொல்லுங்கம்மா.
1: மூணரை 4 மைல் வர நடந்து மிக கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலை பார்க்க கடவுள் கிருபை செய்தார். என் முயற்சியால் இன்றும் ஒரு பென்ஷனை வாங்கி மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிமா, நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: ராஜாஜி கதிரியேசன், வடலிவிலையில இருந்து பேசுறேன் சார்.
0: பேசுங்கம்மா.
2: முயற்சி வந்து முயற்சியில நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஸ்டெப்பும் ஒவ்வொரு முயற்சின்னு வருது சார். என்ன பொறுத்த அளவுல வந்து நான் எந்த ஒரு இதை எடுத்தாலும் ஒரு தனித்துவமான முயற்சி எடுத்தேன். அது டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நானே அதை கத்துக்குவேன். அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து எந்த மூலமாவது படிச்சு அதுல வந்து நான் இப்போ நிறைய அதுல இருந்தே நிறைய ஒரு வெரைட்டி வெரைட்டியா பண்ண ஆரம்பிச்சேன் சார். டெய்லரிங் அது வந்து சின்னதுலே நான் எடுத்த ஒரு ஸ்டெப்புன்னு தான் நினைச்சேன். ஒரு கிளாஸுக்கு போகாமலே அந்த டெய்லரிங்க வந்து நான் நல்ல சப்போர்ட்டிவா கத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுனா கூட வந்து அது ஒரு தனித்துவமான ஒரு முயற்சி.
0: வெற்றி அப்படிங்கறது ஒரே ஒரே நாள்ல கிடைக்காது. ஒவ்வொரு நாளின் முயற்சி இருந்தா அது உருவாகுது.
2: ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பான நமக்கு அந்த முயற்சி பண்ணும் போதே நம்மளுக்கு ஒரு ஆக்டிவேட் ஆயிருந்தோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் முயற்சியில வந்து நம்ம வரும்போது நம்ம அந்த ஒரு வெற்றிக்கு வந்து அது ஒரு சரியான பாதை
0: சார்.
2: முயற்சியில் மலர்ந்த வெற்றி வந்து அது நல்லா இருக்கும்.
0: சரி, சரிங்கம்மா, நன்றி, நன்றி,
2: நன்றி சார், நன்றி.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பிருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: வணக்கம் சார், திருவக்குறிச்சிலிருந்து சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: அது நான் சின்ன வயசுல இருக்கும் போது நான் தையல் படிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன்மா.
0: சரி.
5: போய் தையல் படிக்கும் போது என்னன்னா விளையாட்டு தனமா தான் போயிட்டு இருந்தேன். தையல் படிக்கிறதுக்கு விளையாட்டு தனம் சொல்லியாச்சுனாக்கா துணி எல்லாம் எடுத்து தந்து தைக்கிறதுக்குள்ள சூழ்நிலையில இல்ல இருந்து. அப்பமா என்ன பண்ணேன்னாக்கா பக்கத்துல வெட்டு துணி தைச்சுதான் வெட்டுவாங்க இல்லையா, அவங்க பக்கத்துல போயிருந்து பார்த்தெடுத்து நான் ஒரு வருஷத்துக்கு மேல படிச்சேன். படிச்ச வர எனக்கு அது வந்து துணி இல்லாததுனால எனக்கு தச்சு படிக்க முடியல. அப்புறமா என்ன பண்ணேன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து நானே முயற்சி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இந்த பழைய பிளவுஸ் எல்லாம் பிரிச்செடுத்து பார்த்தெடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தச்சு இப்ப வந்து வீட்டுல இருந்துட்டு தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு முயற்சியை எடுத்ததுனால வீட்டுலயே இருந்து இந்த வேலை செஞ்சு வெளியெல்லாம் துணி தச்சு கொடுத்து அந்த மாதிரி முயற்சி பண்ணி இது பண்ணிட்டு
0: இருக்கேன். சரிங்க, உங்களுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இல்லையா?
5: வெற்றி. ஆமா சார், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் வீட்டுல இருந்தப்போ. வெளியே போய் நமக்கு சம்பாதிக்க முடியாம இருந்தாலும் வீட்டுல உள்ள அதெல்லாம் காப்பாற்ற முடியுது.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சி பங்கேற்ற மிக்க நன்றிமா.
5: நன்றி சார்.

0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி வணக்கம். சொல்லுங்கம்மா, பேசுங்க.
1: இந்த ஒரு இலக்கிய என்னன்னா, பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் பொறுமை ரொம்ப அவசியம். அப்படின்னா ஒரு இலக்கிய நம்ம ஒரு அவசியம் போக முடியும். அது உன்னோட கருத்து.
0: சரி, நீங்க தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கீங்களா?
1: முழு

0: அந்த ஊர்லவே கட் ஆச்சு. அப்புறம் பண்ணி கொடுத்தேன், லைன் கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி.
1: இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். 36 வயது நிலை திரைப்படத்திற்காக கல்பனா ராகவேந்தர் பாடியது விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில்.

இன்றைய ஹாய்ஸ் நிகதி நிகழ்ச்சி முயற்சியால் மலர்ந்த வெற்றி குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நன்றி. உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் விதையாக அமையட்டும். நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வீசுகுமார். வணக்கம் நேயர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலை கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன்

0: குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாக தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால்தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார்.

0: மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின்கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின்கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
1: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் 21 தனது 33வது நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்லினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்,
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கு

0: வாருங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடியது நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் என் ஆர் ரகுநாதன் இசையில்.

எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ். The headlines. India and Japan agree to deepen defense partnership, sign memorandum of arrangement on maritime security cooperation. Home Minister Amit Shah chairs 31st

திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக ஜென்சி வசந்தா பாடியது இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில். மல்லிகை வாசம் வரும், மனதோடு நேசம் வரும், பொன் மாலை வரும், புது ராகம் வரும், தெண்டல் சுமந்து வரும், தேனமுது மேகம் திரண்டு வரும், தாளம் வரும், மனதை மயக்கும் கீதம் வரும்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
0: தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. ஓவியமும் காவியமும் பேச அழகு, வர்ணிக்க வார்த்தை தேடும் மொழிகள், பட்டாம்பூச்சியாய் படபடக்கும் இமைகள், இதில் மொழியை இயங்கும் வார்த்தைகள், உயிர் கலக்க காத்திருக்கும் இதயவாசம். திரைசீல் தொடரும் பாடல் வசந்தி திரைப்படத்திற்காக கே ஜே சுதாஸ் சித்ரா பாடியது. சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர்னி மடம், நாகர்கோவில். 2330-66.
7: நேரம் 2:28. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. தொடரும் பாடல் நான் மகான் அல்ல திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். வானம் மூடும் மேகம், ராகம் தேடும் கீதம், கானம் பிறக்கும் வேளை, அந்தி சூடும் மாலை.

0: நகரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர மீனவ மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மற்றும் கரையோரப் பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அவ்வப்போது அலைகள் சீற்றத்துடன் எழும்பி கடல் நீர் கரையை நோக்கி வேகமாக புகும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் சீற்றம் மற்றும் உயர் அலைகள் எழும் அபாயத்தை குறிக்கும் கள்ளக்கடல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடலுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான கடற்கரை பகுதிகளில் உள்ள நுழைவாயில்கள் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. சிறிய படகுகளை கரையோரப் பகுதிகளில் இயக்கக்கூடாது. படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதையும் சேதம் அடைவதையும் தவிர்க்கும் வகையில் போதிய இடைவெளியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட வேண்டும். கடற்கரை மற்றும் கரையோரப் பகுதிகளில் படகு இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோரப் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னியாகுமரி

0: முதல் நீரோடி வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களும் அனைத்து கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரை பகுதிக்கு செல்வதையும் கடலில் குளிப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. மயக்கம் கலக்கம் காதலை சொல்ல என்ன தயக்கம், காதலே இதை கண்டு வியக்கும். திரைசில் தொடரும் பாடல் நானே ராஜா நானே மந்திரி. திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியது இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
8: RBI சொல்கிறது,
9: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
10: நேரம் 2:43. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. தொடரும் பாடல் 3 திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது இளையராஜாவின் இசையில். தாயாகவில்லை ஆனால் தாலாட்டு பாடினான். அவன் இதய கூட்டில் பாச தொட்டில் கட்டி கண்ணுக்கு இமையானான். பருவம் மறந்த பயிருக்கு வேலியானான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விந்தையானான். அவன் தாயுமானவன்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்.
5: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: கவசம் அங்கோ.
1: That's right.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

திரையில் அடுத்து வரும் பாடல் உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை டி ராஜேந்தர். வானிலும் இல்லை அவன் வாழ்விலும் இல்லை நிலவே, அவன் காதலுக்கு நீ தேய்பிறையா, சோகத்தில் நீ வளர்பிறையா, காற்று சுமக்கும் அவன் இதய வலி அவள் காதுகளை எட்டவில்லையோ. வைகைக்கரை காற்றை நாமும் கேட்போம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கொக்காரத்தாங்கல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 83.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினத்தில் 23.0 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. கொடைக்கானலில் 12.0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்கள்

0: களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 24 முதல் 25ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை. இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். இன்றிலிருந்து வரும் 24ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். செங்கற்பட்டு மாவட்டத்தில் 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும், நந்தியாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பாடலூர், பெரம்பலூர், சென்னிமலை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 4 டிகிரி 4 சென்டிமீட்டரும், ஏனைய இடங்களான திருவாரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நன்னிலம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவாரூரில் வலங்கைமான், திருச்சி, திருச்சிராப்பள்ளியில் கோட்டப்பட்டு, கரூர் மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வீர் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர், தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020ஆம் ஆண்டு தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட

0: வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியோன் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது
4: சந்திப்போம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இரு தலைமுறையின் மேடை பயணம், புன்னை நகர், கிரேஸ் பிளஸ்ஸிங் சூர்யா, கிரேஸ் யோஸ்வா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சிக்கு இன்று வந்திருப்பவர் அல்ல, வந்திருப்பவர்கள் இருவர். ஊக்கமளிக்கும் மேடை பேச்சாளர், மேடை பாடகர், சிகை அலங்கார நிபுணர், சமூக ஆர்வலர் மற்றும் சமூக ஊடக பிரபலமும் ஆன தந்தையும் அவருடைய மகனும் வந்திருக்கின்றனர். ஊக்கமளிக்கும் கருத்துக்களோடு ஜனரஞ்சகமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்ற நம்பிக்கையில் நேர்களை உங்களின் சார்பில் இருவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
5: முதல்ல தம்பிட்ட பேசலாமா?
6: குமரி பண்பலை நேயர்களுக்கு எங்களுடைய இனிய மாலை வணக்கங்கள்.
7: மாலை வணக்கம்.
5: தம்பியோட மாலை வணக்கத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாமா? உங்க பேர் என்ன?
7: என் பேரு கிரேஸ் யோஷ்வா.
5: நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
5: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அதாவது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்களை மேடைகள்ல பேசி கலக்கிறவங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உண்மையா?
7: உண்மைதான்.
5: எப்படி, எவ்வளவு உண்மை?
7: நிறைய உண்மை.
5: நிறைய உண்மை. அதோட நீங்க வந்து மேடையில பாடல்களும் பாடுவீங்களாமே?
7: ஆமா.
5: என்னென்ன பாடல்கள் பாடுவீங்க?
7: எங்க அப்பா ஏதாவது பாட்டு எழுதுனா அதே ஸ்டேஜ்ல போய் பாடும்.
5: மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நீங்க உருவாவதற்கு காரணமான உங்களுடைய அப்பாவிடம் பேசலாமா?
7: கண்டிப்பா.
5: முதல்ல வந்து நம்ம நேயர்களுக்கு உங்க மகனை நாங்க வந்து சுருக்கமா அறிமுகப்படுத்தியாச்சு, உங்களை நேயர்களுக்கு வந்து சுருக்கமா அறிமுகப்படுத்திக்கலாமா சார்?
6: என் பேர் வந்து கிரேஸ் பிளஸ்ஸிங் சூர்யா, அதாவது சொந்த பேர் வந்து மரிய உதயராஜா. தூத்துக்குடி மாவட்டம் நாசரை தான் என்னுடைய சொந்த ஊர். நான் வந்து இப்போ நாகர்கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆச்சு. பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். வெறும் தன்னம்பிக்கை பேச்சு மட்டுமே மக்களுக்கு போய் சேராது, தன்னம்பிக்கை பேச்சோட தன்னம்பிக்கை பாடல்களையும் இணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இசை கதம்பம், சிரிக்க சிந்திக்க ரசிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கலைத்துறையோடு இந்த கலைத்துறையும் சேர்த்து பண்றதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.
5: ரெண்டு கலைகள்ல நீங்க சிறந்து விளங்குறீங்க.
6: ஆமா, சிகை அலங்கார கலையும் மக்களுக்கான சிந்தனை நல்ல விதமா பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு கலையும் நாங்க கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி.
5: நீங்க வந்து தூத்துக்குடியில இருந்து நாகர்கோவில் வந்தேன்னு சொன்னீங்க. தூத்துக்குடியில இருந்து எந்த வயதுல வந்தீங்க சார்? எதற்காக அங்க வந்தீங்க?
6: அதாவது சொல்ல போனா 1995 நான் நாகர்கோவில் வந்தேன். உண்மையை சொல்ல போனா இந்த குமரி உடைய மண்ணுடைய அந்த இயற்கை அந்த ஒரு கிளைமேட் இருக்கே, அது ரொம்ப அருமையா. எங்க அக்கா மாத்தான் இங்க ஷிஃப்ட் ஆனாங்க, எங்க ஊர்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆனாங்க. வரும்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த குமரி வந்து உண்மைக்கும் சொல்ல போத்தா குமரிங்கிற பேர்லயே தெரியுது உங்களுக்கு, அது குமரி அப்படின்னு சொல்லி அந்த குமரியை ரசிக்கிறது இங்கிருந்து போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி பார்த்தேன், கேட்கல, என்னுடைய துணிமணிகளை எடுத்துட்டு தெரியாம தான் இங்க வந்துட்டேன்.
5: அப்போ எனக்கு 18-19 வயசு
6: இருக்கும். 10th கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சேன். 10th கிளாஸ் முடிச்சிட்டு அங்க ஊர்ல கடையில வேலை பார்த்தேன்.

0: பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அத்தனை பார்க்க அக்காவை பார்க்க வந்த சமயத்தில்
1: குமரி
0: ரொம்ப ஈர்த்து விட்டது. சொல்லப்போனால் அது உண்மைக்கு அதுலேருந்து மனசுலேருந்து போகலை. எப்படியாவது நம்ம குமரியில் வந்து செட்டில் ஆயிடணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகப்பட்டது தான் ஒரு பெரிய ஒரு காரணம். இங்கே பழகக்கூடிய ஒரு என்ன சொல்வது அன்பான மனிதர்களும் அருமையான வார்த்தைகள் இருந்த கொஞ்சம் குமரி தமிழ் இருக்க எல்லாம் சேர்ந்து என்னை இங்கே இழுத்துட்டு வந்த இடத்துல பரவாயில்ல, மக்களுடைய நல்ல ஒரு ஆதரவும் கிடைச்சிது. அங்க பிறந்த ஊர்னு இது புகுந்த ஊர்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: பெண்களுக்கு ரெண்டு ஊருன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கும் ரெண்டு ஊர்.
0: எங்களுக்கும் ரெண்டு ஊர்,
1: ஆனா வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கீங்க.
0: வீட்டுக்கு சொன்னேன் கேட்கல, சரி ஆனாலும் ஒரு லட்சியத்தை ஒரு புதிய பாதையை ஒன்று உருவாக்கணுமே, ஒரே பாதையில் அங்கேருந்து நல்லா இல்லை, அதனால கண்டிப்பாக நம்ம அங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அங்கே வந்தது காரணம், அந்த நம்பிக்கையின் விதையை தான் மற்றவங்களுக்கும் விதைச்சிட்டு இருக்கோம்.
1: நீங்கள் வந்த அதோட பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா?
0: பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு, அதான் அதில் உள்ள உண்மைக்கும் முழுமையா ஒரு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவோமே, அந்த அளவுக்கு தான் நல்ல முறையில வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி.
1: வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவாங்க, குமரியும் நிறைய பேரை வாழ வச்சிருக்கு, அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க.
0: கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை.
1: சரி, நீங்க வந்து இங்க வந்த உடனே என்ன தொழில் பண்ணீங்க, எப்படி சார்?
0: இங்க வந்த உடனே இங்க அத்தாங்கடையில வந்து வேலை பார்த்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன ஒரு கடை ஒன்னு ஓபன் பண்ணோம். அது ஒரு 10 வருஷம் இருந்து இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் கழிச்சு சுயமாக நானே கடையை வச்சு இப்போ நல்ல முறையில் கடையில் 2 ஸ்டாஃப் இருக்காங்க, நல்ல முறையில் டெவலப் பண்ணி போயிட்டு
1: இருக்கோம். சிகை அலங்கார கலைஞர்லேருந்து எப்படி இந்த மேடை பேச்சாளர் மற்றும் பாடகராக நீங்கள் ஒரு மாறினீங்க, அல்லது உங்களை வந்து மெருகேற்றிக்கிட்டீங்கன்னா எப்படி சார்?
0: அதாவது எங்கள் அப்பா ஒரு பெரிய ஒரு நாடக கலைஞர், எங்கள் அப்பா சிகை அலங்கார நிபுணர் தான், ஆனால் நாடக கலை மேலே நீங்கள் பழைய நம்ம காக்கா ராதாகிருஷ்ணன் நிறைய எம்ஜிஆர் படங்கள் நடித்த கூட நடிகர்கள்லாம் எங்கள் அப்பா கூப்பிட்டு நாடகம் போட்டிருக்காங்க. நாடகம் ஒரு 35 நாடகம் அந்த டைமில் ஸ்டேஜ் நாடகங்கள் தானே, நாடக கலை வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லா பாடுவாங்க. அது மரபொழியாக எனக்கு வந்திருக்குங்கிறதான் நம்ம சொல்ல முடியும். நானே இப்போ சொல்லக்கூடியதே அதுதான், என்னென்னா நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்படி எங்கள் அப்பா சேர்த்து மரபொழியாக கிடைச்சி அந்த எனக்கு கிடைச்சிது. அதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணேன், சும்மா இருந்தால் வராத டெவலப் பண்ணேன். டெவலப் பண்ணி சில சூழல்கள் வந்து என்ன சொல்றதுக்கு ஒரு கவலையான சூழல் இருக்கும் இல்லையா, அது மாறுறதுக்கு என்னுடைய பாடல்களும் அது எனக்கு ஒரு உதவிச்சு. சின்ன வயசுல இருந்தே பாடுவோம்னு வச்சுக்கோங்களேன், பாடினாலும் அது முறையா பயிற்சி எடுத்தேன். அப்படியே என்னுடைய பேச்சுக்களை வந்து உண்மை சொல்ல போனா மரபொழியாக எங்க அப்பாட்ட எங்க அப்பாக்கு தான் என்னுடைய நன்றிகளை சொல்லணும் அப்படின்னு சொல்றது நான் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள்.
1: அதாவது பழம்பெரும் நாடக கலைஞர்களுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது பாடல் திறமை இருக்கும்னு சொல்லுவாங்க, நடிக்கிற திறமையோட பேச்சு திறன் எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவும் நிறைந்த உங்க அப்பாவோட மரபொழியா உங்களுக்கும் இந்த பாடலும் பேச்சு திறனும் வந்திருக்கு, நீங்க அதை பயன்படுத்தி மெருகேற்றிக்கிட்டே
0: வர்றோம்.
1: அப்பாவோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: அப்பா பேர் வந்து ஜே லாசரஸ், அம்மா பேர் வந்து ஜெபமணி.
1: நீங்க வந்து உங்களை நீங்க மெருகேற்றிக்கிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இந்த விஷயங்கள்ல இருக்கும்ல கண்டிப்பா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: அதாவது பாடல்கள்னு சொல்லப்போனா அதுக்கு எங்க அண்ணே கென்னடி அப்படின்னு சொல்லலாம், எங்க அண்ணே மூத்த அண்ணன் நல்லா பாடுவாப்ல. அப்போ அவங்க பாடும்போது அந்த காலத்துல கண்மணி அன்போடு காதல் அப்படிங்கிற பாட்டு அந்த வசனத்தை பாடும்போது நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் அந்த சமயத்துல, அதுவும் ஒரு ஊந்துதலா இருந்தது. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நான் எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அம்மா கடின உழைப்பாளி, அவங்க வந்து வயக்காட்டுக்கு போகும்போது அந்த பாடுறது சின்ன சும்மா கேள்வி ஞானத்திலே பாடிக்கிட்டே வரும், அதுவும் உள்ளுக்குள்ளே இருந்தது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்தது, நம்ம கடையில் உள்ள பிரான்சிஸ்னு ஒரு பையன் வந்து இந்த கரோக்கியில் வந்து பாடுறது பாடி என்கிட்ட காட்டினாப்புல, அதை பார்த்தோன்னே எனக்கும் அந்த பாடுற ஒரு ஆசை வந்துட்டு அதில் ஆரம்பித்த அந்த கரோக்கியில் பாடக்கூடிய நிகழ்வு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாடகர் இல்லாட்டி கூட சமூகத்துக்கு கொடுக்குற அளவுக்கு இனி ஒரு பாடகரை ஒத்துக்கிற அளவுக்கு வந்ததுக்கு இந்த சின்ன சின்ன சூழல்களும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு இசை ஆர்வமும் காரணம் அப்படின்ட்டு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: அப்புறம் வாழ்க்கையில் ஊக்கமளிக்கும் ஒரு மேடை பேச்சாளராக மாறுறதுக்கு கைட் பண்ணது யார் சார் உங்களுக்கு?
0: நிறைய சர்ச்சுகளில் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனசு வந்து ஒரு இந்த ரீதியாக போகாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது. அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையு சொல்ல போனால் பர்வீன் சுல்தான் அம்மாவுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கேட்பேன். அதே மாதிரி நமக்கு இலங்கையில் அப்துல் ஹமீது பேசுவாங்க, வணக்கம் பண்ணிச்சுங்களே அப்படிம்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா சின்ன வயசுல ரேடியோ ரொம்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் ரேடியோ மட்டும்தான் உண்டு, அதுவும் பேட்டரி கரண்ட் கிடையாது, ஒரு கூரை வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு அந்த தன்மை அதுதான் அந்த சின்ன வயசுலேருந்து கொடுத்த அந்த ஒரு ஆர்வம் தான். அப்படியே அதை கேட்டு அப்போ இனி பேசணும்,
1: அப்ப சின்ன வயசுல வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி வானொலி நிலையங்கள்
0: கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, தென்கட்சி சுவாமிநாதன் அவங்களுடைய கதைகளை ரொம்ப அதிகமா கேட்போம். சண்டையில ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அவங்க மத்திய நேரங்கள் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய வானொலியுடைய உண்மையை சொல்ல போனா வானொலியுடைய தாக்கம் அதிகமாகவே எனக்குள்ள இருந்ததும் ஒரு காரணமா இருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி தான் அப்படியே இந்த அளவுக்கு வந்ததுக்கும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து ரொம்ப கேட்பேன். அப்போ வந்து மான் கதை ஒன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மான் கதை அப்படியே நான் வந்து ஒரு நோட்ஸ்ல

0: எழுதி அதை வந்து அப்படியே ஒரு என்னோட ஹெட்போன் போட்டு ரெக்கார்டிங் பண்ணி அதுக்கு வீடியோலாம் போட்டு அழகா அந்த ஒரு என்னுடைய சேனலுக்கு நான் ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, ஒருத்தங்க ஒரு பணி நிறைவு விழா அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் அதில் அப்படியும் பேசினேன். அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சு ஆர்வம் வந்து அதிகமாயிட்டு, அதுவும் அந்த நல்ல வார்த்தைகளை கொடுக்க என்னுடைய ஃப்ரெண்டு நாகப்ப பிள்ளைன்னு சொல்லி அவங்களோட ஸ்பீச் ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட நிறைய என்னுடைய நிறைய கருத்துக்களை வந்து அவங்ககிட்ட கேட்பேன், அவங்க கருத்துக்களையும் கேட்டு எல்லாத்தையும் ஒரு இணைச்சி நான் ஒரு ஒரு ஒரு ஒரு பண்ட மாதிரி பேசணுங்கிற அளவுக்கு அதை அப்படி உருவாக்கி கொண்டு வந்துகிட்டேன்.
1: உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டீங்க,
0: நிறைய வழி இல்ல,
1: நிறைய பெரியவங்களோட பேச்சுக்களையும் சேர்த்து கோர்த்து
0: மாலை மாதிரி உருவாக்கிக்கிட்டேன் நான்.

0: இவ்வளவு நேரமும் நீங்க வந்து எப்படி இந்த துறைக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படிங்கறத பத்தி பேசணும்.
1: ஆமா,
0: இதற்கடுத்து இந்த துறைக்குள்ள தம்பியை எப்படி கொண்டு வரணும், உங்க மகனை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்க, அதை சொல்லலாமா சார்?
1: அதாவது என்னன்னா, புன்னை நகர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அது வந்து ஒரு இசையோடு சேர்ந்த ஒரு நீங்கள் சிரிக்க சிந்திக்க நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதே மாதிரி நமக்கு பண்ணதுக்கு ஒரு மெயினா ஒருத்தங்க தேவை அப்படிங்கிற நேரத்தில் அன்பு நம்பர் கிப்சன் அவர்களை வந்து எதிர்பாராம சந்திச்சேன். அவர் ஒரே ஆள் அந்த இசையை வந்து கொடுத்தாப்ல. அப்ப கொடுக்கும்போது வீட்டுல வந்து நாங்க அந்த கீபோர்டு போட்டு நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். பண்ணும்போது இவனை பாட வை, நான் ரெண்டு மாதம் சொல்லி கொடுத்து இவனை பாட வைப்பேன். பாட வைக்கும் போது அவங்க என்ன ஸ்கேல் போடுறாங்களோ அது அப்படி இயல்புலேயே அவனுக்கு வந்தது. ஆமா, அவர் சி ஸ்கேல் அமுக்குனா அந்த பாட்டு உனக்கு சீலே வந்தது, டீல இருக்கும்போது டீலே வந்தது. அப்போ இவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கறது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்பந்தான் முத முதல்ல அவனுக்கு வந்து இந்த தன்னம்பிக்கை கதைகளை வந்து இந்த அப்ப இவனை வச்சு நம்ம வந்து வெளியில கொடுக்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்களுக்கு முதல்ல நாங்க வண்டியில போகும்போதே பிராக்டிஸ் கொடுப்பேன். இந்த ஒரு ராஜா போட்டி அறிவிச்சார் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சொல்லி கொடுக்கும்போது அப்போ ஒரு ஃபார்மெட் வந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஃபார்மெட்டை உருவாக்குனா அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன அங்குள்ள பிள்ளைங்கள் தன்னம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ல போனோன்னா யாராவது திருக்குறள் சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம. அப்ப யாருமே வரமாட்டாங்க, நமக்கே தெரியும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெரியும். அப்ப இவனா சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா போட்டி அறிவிச்சார், கோட்டையின் கதவுகளை திறக்க வேண்டும், திறந்தால் அந்த நாட்டின் ஒரு பகுதி அவனுக்கு இலவசமாக கொடுக்கப்படும், அங்கே அவன் ராஜாவாகலாம், இல்லை என்றால் அவன் இரண்டு கைகளும் வெட்டப்படும். யாராவது வருவாங்களா யோசுவா? ஆமா, ஒரே ஒருத்தன் வந்திருக்கான் தைரியமா, யோசுவா மாதிரி ஒரு தைரியம் வந்திருக்கான், கதவை தள்ளியிருக்கான், கதவு திறந்துட்டு கோட்டையின் கதவுக்கு தாழ்பால் போடவில்லை. எவன் ஒருவன் தைரியமாக முன்னெடுத்து வருகிறான் அவனே இந்த மண்ணை ஆளுகிறான். இதை யோசுவா எப்படி சொல்லுவார் வள்ளுவர்?
2: நிறைய
1: புத்தகம் படிச்சா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இவனை வச்சுட்டு உடனே இவனை வச்சு அந்த பாடல்களை சொல்லி கொடுப்போம். என்ன யோசுவா என்ன பாட்டு படிக்கணும், அதுக்கு எம்ஜிஆர் என்ன பாட்டு பாடுவாரு? நெஞ்சு

0: நெஞ்சம் வந்து நெஞ்சம் வந்து ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பாடலையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வருதோ இல்லையோ, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வீரம் வரும்ல அப்படிங்கிறதுக்காக யோசுவா வச்சு நாங்கள் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த இதை கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.
2: நீங்க சொல்ற கதை குழந்தைங்களுக்கு பதியும், அதுவும் ஒரு குழந்தையே அந்த கதையை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சின்னவங்கள் மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் அது ஈஸியா பதியும். ஆனா அது முதல்ல உங்க குழந்தைக்கு மனதுல பதியணும்ல.
1: அதுக்கு வந்து நான் படுற பாடு இருக்கே, அது பெரும் போராட்டம். முதல்ல காலையில கூட வண்டியில போகும்போதே கதையை சொல்லி கொடுப்பேன். அப்போ ரிட்டர்ன்ல வரும்போது எவ்வளவு படிச்சிருக்கா, எந்த அளவு படிச்சிருக்கான்னு பார்ப்பேன். அப்புறம் எந்த இடத்துல விடுறாங்கமோ அந்த இடத்துல திரும்ப பிராக்டிஸ் கொடுப்பேன். அது கூட உங்களுக்கு அந்த திருக்குறள் சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்கு இயல்பு தமிழ்ல பேசுறதே கஷ்டமா இருக்கும். வாழோட வன்கண்ணர் அல்லாருக்கு, நூலோட நுண்ணவை அஞ்சு போருக்கு, அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் சொல்லிக்கிட முடியாது.
2: நாக்கும் ரொம்ப திருந்தாது, பெரியவங்களுக்கே கொஞ்சம் சிரமமான குரல்கள்.
1: அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவது போகணும். போனாதான் அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்றதே பெரிய கஷ்டம். நான் பிராக்டிஸ் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லி கொடுக்கும் போது அது வந்துடும். பயிற்சி தானே எல்லாமே, முடியும் வரை முயற்சி, முடியாவிட்டால் பயிற்சி செய். பயிற்சி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் அந்த திருக்குறள் அப்படி சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி எங்களுடைய கான்செப்ட்லேயே வந்து தாய் அன்புக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்டன் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அதுக்கும் அவனை வச்சு நாங்கள் வந்து ஒரு தாய் அன்பை வந்து கொடுத்துருப்போம். யோசுவா, அம்மாவுடைய கதை ஒண்ணு தெரியுமில்ல உனக்கு? ஒரு அண்ணன்,
0: ஒரு அண்ணன் மலையில அஞ்சுக்கா, அக்கா பாத்துக்காங்க, உனக்கு அது இல்லையா, மலையில நஞ்சுக்கலாம், கொடையை போட்டு போக மாட்டியா அப்படி அக்கா திட்டிருக்காங்க. அடுத்த அப்பா, உனக்கு அதே இல்லையா, கொடை போக மாட்டியா, இல்லைன்னா உனக்கு ஊசி தான் போடணும்.
1: அப்படின்னு மலையை பார்த்து

0: அம்மா திட்டிருக்காங்க.
1: அம்மா திட்டிருக்காங்க.
0: அம்மா பாஸ்து வள்ளுவர் எப்படி சொல்லுவாங்க?
1: இந்த பொருளின் பிறவருக்கும் தன் மகனை சார்ந்தான் என கேட்ட தாய்.
0: அப்படி வந்து அந்த இதை கொடுப்போம். இதை சொல்லி முடிச்ச உடனே என்னுடைய பாணியில வந்து ஒரு கதை சொல்லுவேன். என்னன்னா, அம்மாவுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது? ஒரு வயதான ஒரு பெற்றோர், ஒரே மகன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாப்ல. உடனே அந்த அம்மா வந்து, நம்ம பையன் வருவான் வருவான்னு ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு, ஒரு கையில் நெஞ்சை பிடிச்சிட்டு மறு கையில் பேனாவை எடுத்து மகனுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் குள்ளை புறத்தில் ஒரு தென்னையை நட்டி வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கிருந்தோ ஈட்டும் பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை சுவை நீரையும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, நீ வருவாய் வருவாய் என்று எண்ணி ஏங்கி போனேன். இப்பொழுது எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்து உன்னை வந்து சேர்ந்தது. எங்கள் இறுதி கூட்டத்திற்கு நீ வராமல் போனாலும், நீ என்று வளர்த்த தென்னை எங்கள் ஓலையாக மாறி ஊர் எல்லை வரை பத்திரமாக சேர்க்கும். அப்படியே நீ வந்தாலும் கடைசி காரியங்களை 3 நாட்களுக்குமே செய்யாதே. 4வது நாள் உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும். மாத்திரை தருவதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் காத்திருப்பேன். இப்போ ஒரு கவிதை சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கவிதை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கவிதை சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு உண்மைக்கு நம்ம அம்மாவை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அம்மா தான் தியாகத்தில் வந்து சிறந்தது. அம்மா தான் அதை வந்து வாழை மரத்து கூட அழகாக கம்பேர் பண்ணிச்சோம். வாழை வந்து அதோடைய வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தனக்கு பிள்ளை ஒன்றை விட்டுட்டு தான் அது போகும். இதே மாதிரி தான் பிள்ளைங்களும் அம்மாவுடைய பாசத்தை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லி பாடுவோம்.

0: அப்படி அம்மாவுடைய பாசத்தை கதை வாயிலாகவும் பாடல் வாயிலாகவும் கொடுக்கும்போது உண்மைக்கு அம்மாவை வந்து அவன் கொஞ்சமா சண்டை போட்டா கூட நேரவே அம்மாவை போய் அம்மான்னு போயிருவான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அது எங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி மட்டும் இல்லை, நான் எங்க அம்மா மேல வச்சிருந்த அன்பையும் அதை அதிகம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சி.
1: பாடல்கள் பாடுறதோட கவிதைகளும் எழுதுறீங்க.
0: கவிதைகள் வந்து சொல்ல அம்மாக்கு அன்பை கருவாக்கி, உதிரத்தை உணவாக்கி, வழிகளால் தன்னை சிற்பமாக்கி, இம்மண்ணில் விலைமதிப்பற்றவள் நம் மண்ணை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல.
1: இந்த கவிதைகள் எழுதுறது எப்படியும் சின்ன வயசுலயே தொடங்கிருக்கும் நான் நினைக்கிறேன், அதுவும் இப்பதான் தொடங்கினதா எப்படி சார்?
0: அது வந்து சொல்ல போனா எங்க அப்பா நிறைய எழுதுவாங்க, முன்னாடி வந்து ரொம்ப எழுத முடியும், மனசுக்குள்ள இருக்கும், டக்குன்னு கவிதைகள் வரும், ஆனா சொல்றது இல்ல. இப்ப வந்து நாம ஒரு ப்ரொபோசல் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது நான் அதாக அழகழகா கவிதைகள் எழுதுவேன்.
1: நீங்க முதல்ல சொன்ன கதை தான் இப்ப எனக்கு ஞாபகம் வருது, அதாவது தைரியமா ஒருத்தங்க எந்த அடி எடுத்து வச்சாலும் அதுல முன்னேறலாம் அப்படிங்கறது தான் இந்த இதுவும். நிறைய பேர் இதே மாதிரிதான் கவிதைகள் கதைகள் எழுதுறதுக்குள்ள மனதுக்குள்ள இருக்கும், ஆனா எழுதவும் செய்வாங்க, ஆனா நல்லா இருக்காதுன்னே அப்படியே அதை வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து இந்த மேடையில ஏறி நீங்க பேசும் போதுதான் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு உங்க கவிதை எழுதுறக்கூடிய ஆர்வமும் அதிகமாயிருக்கு.
0: அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், நானும் ரொம்ப கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் கூச்சப்பட்டே வாழ்ந்துட்டேன். மைக்கினால் நம்ம குரல் ரிப்பீட் கேட்குமே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அந்த முதல்ல கொஞ்சம் எல்லாரையும் மாதிரி தான் படிக்கும்போது வேர்த்தணும் ஒரு மாதிரி, தொடர்ந்து பேச அப்புறம் என்ன பேச போறோங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கதை அப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை சொல்லும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் போர்ஷன் நான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஐடிஐல வந்து கிராஜுவேஷன் டேக்கு வந்து என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. முதல் முறையா வந்து ஒரு பாடல் எதுவுமே இல்லை, ஒரு தன்னம்பிக்கை ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நான் அங்கே போயிருக்கேன். அப்போ வந்து உண்மைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு பதட்டங்கள்லாம் இருக்கும், அதுக்காக ஒரு கதையை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீ நடந்து போக பாதையில்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை தான். ஒரு பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் பரிசளித்தது என்றான். சிறுவன் சிரித்தபடி நின்றான். உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா என்று இளைஞன் கேட்டான். சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். நம் எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையாக மாறுகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனம் தளர்ச்சி அடையாமல், முடியும் என்று நம்பிக்கையோடு செயல்படும் போது அதுவே பெரிய வலிமையாக அமையும். உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மரங்களாவதில்லை. யாருக்கு

0: முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அவர்களைத்தான் இறைவன் உயர்த்தி அனைவரும் பயன்படும் விருட்சமாக மாற்றுவார். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்னு அவர் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு ஃபயர் வரும். அதை நிதானமாக வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இயல்பான ஒரு கதையோடு தொடர்பு கொண்டு போகும்போது உங்களுக்கு அருமையான ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்பீச்சாக வந்து அமையும் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன கவிதைகள்னு சொன்னதுக்கு இந்த கவிதைகளும் இந்த பேச்சும் இந்த திருக்குறளும் பாடலும் அருமையாக வந்து அமையும் போது நம்ம ஒரு தனித்துவமாக தெரிகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த ஸ்பீச்சை கேட்டு தான் வெளியில் நிறைய மேடைகள் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிது. அந்த பேச்சு நம் பாடல்கள் எல்லாத்தையும் சொல்கிறத பார்த்துட்டு தான் ஒரு சங்கத்திலேருந்து என்னையை கூப்பிட்டு ஒரு அழகா ஒரு எனக்கு எஸ்பிட்ட இருந்து ஒகேஷனல் அவார்டு பேசிக்கலி பியூட்டிசன் பட் மல்டி ஃபேஸ் சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத அந்த அவார்டு தந்ததுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாமே இந்த பேச்சின் வாயிலாக அப்படி கிடைச்சது உள்ள ஒரு
1: மேடை பேச்சோட தாக்கத்துல கிடைத்தது. சரி, நீங்க சொல்லும் போது நானும் பயந்துருக்கேன் மேடை ஏறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய வருடங்களா கவிதை எழுத தெரியும், ஆனா அதை வந்து வெளிக்கொணரல அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி பயந்து யோசித்து நல்ல டேலண்டா இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு நிறைய திறமை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மைக்க பார்த்த உடனே பயம் இருக்கும், இல்லது கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கும், இல்ல ஸ்டேஜில ஏறின பிறகு பாதியில எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே மறந்துடும். அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: அதாவது முதல்ல வந்து எதுலையுமே கால் வைக்கும் போது உங்களுக்கு பயம் தான், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை தான் அந்த வள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளை கோடிட்டு காட்டினேன். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பயப்படுறவங்களை வந்து நான் நிறைய பேரில் ஊக்கப்படுத்துவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடனே பேச்சு வரணும்னு அப்படி வைப்ரேட் ஆகும். அதனால நான் என்னுடைய சேனலுக்குலாம் அவங்கள கூப்பிட்டு அவங்களையும் பேச வச்சு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எனக்குள்ள இவ்வளோ விஷயம் இருந்திருக்கா அப்படிமா. ஏன்னா ஒருத்தங்களை வந்து உள்ளத்துலேருந்து தட்டி எழுப்புறதே ஒரு பெரிய ஒரு, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னால் யாருமே அது வந்து சொன்னாலும் பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் தயவுசெய்து பயந்தாலும் பரவாயில்ல, வேர்த்தாலும் பரவாயில்ல, ரெண்டு வாட்டி எப்படியாவது போய் நின்றுருங்க, ஏறிருங்க. தயவு செய்து நாங்கள் அட்வைஸ் சொன்ன உடனே உங்களுக்குலாம் அது ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அது வராது. உடம்புல இயல்பாகவே அது சுரக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு வந்து முதல் முறையாக நான் ரேடியோவுக்கு வந்து பேச வரும்போது எனக்கே ஒரு பதட்டம் இப்படி இருக்கு. ஆனால் இப்போ வந்து நான் சகஜமாக பேசுறது காரணம் தொடர்ந்து ரெண்டு வாட்டி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பிலே மாறிடும். முதல்ல ஏறும்போது மட்டும்தான் கஷ்டம், ரெண்டாவது ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம், மூணாவது ஏறும்போது அப்படி அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். பயங்கிறது மட்டும் வரதான் செய்யும். மூணு வாட்டி இது வந்துட்டீங்கன்னா தைரியம் மேடை ஏறிடலாம் அப்படிங்கறதான் சொல்ல முடியும். உங்களுக்கு
1: பயந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஆமா, ஆனா அந்த ஸ்டேஜ்ல போனோம் நல்லா பேசி கைத்தட்டல் வாங்கணும்னு குறிக்கோளோட இல்லாம முதல்ல போனா ஒரு இதாகும், பின்தங்கினாலும் ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு அப்புறமா தைரியமா பேசுங்கன்னு சொல்றீங்க.
0: அதாவது இந்த உலகத்துல வந்து வெற்றி பெற்றாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தைரியம் போனவன், இன்னொன்னு தோத்தவன். இடையில எட்டி பார்த்தவனுக்கு அங்க அவன் வரலாறுல இடம் பிடிக்கவே முடியாது. தோத்தவனு இடம் பிடிப்பான், ஜெயிச்சவனு இடம் பிடிப்பான். அதனால வந்து வரலாறுல இடம் பிடிக்கணும்னா தைரியம் கண்டிப்பா தேவை. நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, தைரியம் முன்னெடுத்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: ஆனா சொல்லுவாங்க முதல்ல வெற்றி பெற்றவங்க ரொம்ப நாள் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறத விட முதல்ல தோற்றுட்டு அப்புறமா வெற்றி பெறவங்க தான் அந்த வெற்றியை ரொம்ப நாளுக்கு தக்க வச்சுக்குவாங்க.
0: கண்டிப்பா வரலாறுல இடம் பிடிக்கிறது அப்படிதானே.
1: அதனால முதல்ல வந்து நம்ம ரெண்டு தடவை ஸ்டேஜ்ல நல்லா பேசாம சொதப்புனா கூட பரவாயில்ல, அவ்வளவுதான். ஆனா தைரியத்தை வரவழைச்சிட்டு மேடை ஏறுங்க, ரெண்டு தடவை ஏறுங்க,
0: ரெண்டு தடவை ஏறுங்க,
1: மைக்கு முன்னால பேசுங்க, இல்ல மூணு தடவை ஏறுங்க,
0: உங்களுக்கு தைரியம் வர்ற வரைக்கும் ஏறுங்க,
1: அவ்வளவுதான்.
0: அப்புறம் நீங்க ஏறிட்டே இருப்பீங்க, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி அப்படிதான் தடுக்க முடியாத அளவுக்கு இப்ப நம்ம அழகா போயிட்டு இருக்கோம்.

0: தம்பி வந்து இப்பவே டயர்ட் ஆயிட்டாரு ரெக்கார்டிங் நேரமே. விழாக்கள் எல்லாம் பங்கேற்கும் போது நிறைய நேரம் ஆகும், அவரை எப்படி சமாளிக்க முடியும், அவரை வந்து அந்த பேச்சுல எப்படி ஈடுபடுத்த முடியும் உங்களால?
1: அதாவது முதல்ல வந்து அவருக்குரிய கண்டென்ட மேக்சிமம் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்லே அம்மா பெண்களுக்காக கணவன் மனைவி அன்பை சொல்றதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இருக்கும், இயற்கை நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு நாலு கான்செப்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஃபர்ஸ்ட்லேயே இவரை பயன்படுத்திடுவேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு வேற மாதிரி கான்செப்ட் போகும்போது இவனை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பெண்களை பத்தி அதிகமாக உயர்த்தி வந்து நிறைய பேசுவோம். அப்போ கூட வந்து என்னன்னா பெண்கள் தங்களுடைய வலிமையை வந்து உணர்ந்துகிடணும் அப்படிங்கிறக்கு நகைச்சுவை கதைகளை விட மகள் வந்து ஒரு தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காப்ல, எழுதிட்டு அம்மா படத்துல வர்ற மாதிரி திருமணம் முடிஞ்சோடனே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் படத்துல காட்டுவாங்க. ஆனா வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து வீட்டுல காலையில எந்திக்க வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட இருக்கும்போது எந்த கஷ்டமே கிடையாது, நீ சாப்பிடுன்னு சொல்லுவ, நான் வாயில வந்து ஊட்டிலாம் விடுவ, நான் மதிக்கவே மாட்டேன், இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவேன், இதே மாதிரி தானம்மா நீ இருந்திருப்ப, இந்த வழிதானே உனக்கு இருந்திருக்கும், உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து பூ மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. ஏன்னா

அரும்பாகி மொட்டாகி காயாகி கனியாகி அப்படிங்கிற மாதிரி மழலையாய் குழந்தையாய் பருவமாய் தாரமாய் தாயாய் தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பாள். அந்த என்னைக்குமே பெண்மையை தான் வந்து அழகா வந்து ஒரு பாடலா வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு யோசுவா அழகா ஒரு பாட்டு பாடுவாரு. பச்சை மலை பூ.

0: இப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பெண்மையுடைய மதிப்பையும் அந்த உயர்வையும் கொடுக்கணுங்கிற இந்த பாடல் மூலமாக கொடுப்போம். அப்ப யோசுவா பாடும்போது உங்க ரொம்ப மழலையா இருக்குமா, அப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல விதமா இருக்கும், அப்பவே ஒரு நல்ல விதையில பயன்படுத்திக்கணும். இவர
1: ஸ்டேஜ்லயும் யோசுவா வந்து தனியா பாடுவாரா அல்லது இப்படி உங்க கூட சேர்ந்து தான் பாடுவாரா?
0: நீங்க இது ஒரு மறக்க முடியாத அனுபவம், நல்ல ஒரு கேள்வி. ஒரு தடவை வந்து எனக்கு ப்ரோக்ராம் போறதுக்கு லேட் ஆகி போச்சு, அப்போ இவர் வந்து முன்னாடியே போயிட்டாரு. அப்போ அங்க இருந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி அவன்கிட்ட ஃபோன் பண்ணி யோசுவா முதல்ல பாட சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாட்டு போட்டு இவர் நான் போறேன் அவர் பாடிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒத்தக்கி ஒரு சேர்ல உட்காந்து பாடிட்டு இருக்கான். அப்போ அதுல நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு வந்து அது அளவே இல்லை. அப்ப சொல்லுவோம் இல்லையா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளியனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகனை மகனாக பெறுவதற்கு தந்தை என்னதுவும் செய்தானோ அந்த மகிழ்ச்சி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது.
1: ஒரு பெரிய கூட்டத்தை ராத்திரி நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல.
0: ஆமா, அவர் திறமசாலி.
1: என்ன பாட்டு பாடினீங்க யோசுவா அன்னைக்கு ராத்திரி?

0: சேர்த்திடுவா. அந்த தாய் இல்லாம நான் இல்லை.
1: யோசோ வந்து அம்மா மேல வந்து ரொம்ப பாசம் வச்சிருப்பான். இப்ப அம்மா வந்த உடனே என்ன செய்வான்னா, அப்படியே அம்மாவுக்கு ஒரு பூவை பறிச்சுட்டு அப்படி அடி முழங்கால் போட்டு அப்படியே கொடுப்பான். அம்மா மேல பாசம் வச்சு நம்மளெல்லாம் டார்கெட் பண்ணிடுவான்.
2: அந்த தாயோட பேரை யோசுவா வாயிலிருந்து கேக்கலாமா?
0: யூ ஆர் கிரேஸ் ஜெனிஃபர். அம்மா வந்து காலேஜ்ல வேலை பாக்காங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சரர்.
2: இவ்வளவு சொல்லி கொடுத்தது யாரு உங்களுக்கு? அப்பா. அப்பா தானே சொல்லி கொடுத்தாங்க. அம்மா இதுவரை சொல்லி கொடுத்ததே இல்லல்ல. சொல்லி கொடுத்திருக்காங்க.
0: அம்மா சொல்லி கொடுத்துப்பாங்க.
2: பாடம் சொல்லி கொடுப்பாங்களா?
0: ஆமா.
2: என்ன படிக்கிறீங்கம்மா?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஏதாவது யோசனை இருக்கா உங்களுக்கு?
0: காலேஜ்ல நல்லா ஸ்பீச் கொடுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீச் பண்ணி கொடுக்கணும்னு. அப்படி.
2: ஓஹோ. அப்பா மாதிரி மேடை பேச்சாளராவும் இருக்கணும், அம்மா மாதிரி காலேஜ் டீச்சராவும் இருக்கணும், அப்படிதானே?
0: அந்த ரெண்டுமே உள்ள ஆசைட்டு.
2: அதுதான் உங்க வாழ்நாள் லட்சியம். சூப்பர் கண்ணா. அந்த சின்ன வயசுலயே ஒரு நல்ல ஒரு இலக்கோட நீங்க வந்து பயணிக்கிறீங்க.
0: ஆமா.

0: நிறைய துறைகள்ல நீங்க வந்து கவனம் செலுத்துறதுனால இந்த மாதிரி உங்களுடைய இந்த செயல்பாடுகள்ல மனைவியோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு சார்?
1: அதாவது முதல்ல மனைவி வந்து இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு முதல்ல பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயணங்களும் போகும்போதும் இந்த அவார்டு அண்ட் ஒவ்வொருத்தரும் பாராட்டுறது பார்க்கும்போது அவளுக்கே அது சரி பரவாயில்ல, இந்த காட்டாரை நீ தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியிலே போட்டு. அப்ப நானும் அதை யோசித்தேன், ஏன்னா சில நேரங்கள் இப்படிதான் பிஸியா இருந்து எடிட் பண்றது இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப நேரம் முழிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாகிறோம். அது வந்து ரொம்ப உடம்பு நிலையை பாதிக்கிற அதுக்கு தான் அவ சொல்றாங்கிறது நமக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானே வந்து வீடும் கடை எல்லாத்தையும் ரெண்டு கண்ணா பார்க்கணும் அப்படிங்கறது முதல்ல ஒரு அவருடைய அட்வைஸில் வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் அவளை பற்றி ஒரு வள்ளுவருடைய ரெண்டு குரலையை கோடிட்டு காட்டலாம். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஒருத்தன் கால மாதிரி நடக்கணும்னா மனைவியுடைய ஒரு முக்கியமான பவர் வேணும். அதை விட தற்காத்து தற்குண்டார் பேணி தகை சான்று சொற்க

0: காத்து சோர்விலார் பெண். தன்னை காத்து, தன் கற்பை காத்து, தன் கணவனின் நலன் காத்து, குடும்ப நலன் காத்து, அப்படி இருக்க வந்து உண்மையான ஒரு மனைவிங்கிறதுல வந்து என் மனைவியை வந்து அதில் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காப்புல. ஏன்னா 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் காலேஜ் பாலிடெக்னிக் போய் படித்து, அப்புறம் பிஇ படித்து, அப்புறம் எம்இ படித்து, இப்போ காலேஜ் லெக்சரர் இருக்காப்புல. எப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சிங்கப்பெண்ணுங்கிறத பார்ப்போம். இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டை, எங்கே இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. நம்ம எங்கே தான் எப்படி பண்ணலாம், மனைவினா மனைவி சொல்லே மந்திரம் தான். அதில் வந்து அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மனைத்தக்க மாண்புடையில் ஆகி தற்கொண்டால் வனத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்லத்திற்கு நல்ல ஒரு மனைவி அமையும் போது அந்த வீடு, இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை, என்னை சுற்றம் இருக்கிறதுக்கு நல்லா இருக்க காரணம் என்னோட மனைவியுடைய ஒரு என்ன சொல்ல ஒரு தன்னம்பிக்கை. அமைதியாக தான் இருப்போம், ஆனாலும் அவளுடைய அன்புக்கு நாங்களாம் அடிமை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியும்.
1: உங்களை மட்டும் கவனிக்கல, உங்க குடும்பத்தையும். ஆமா, குடும்பம்.

0: அன்புக்கு நாங்களாம் அடிமை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியும்.
1: உங்களை மட்டும் கவனிக்கல, உங்க குடும்பத்தையே
0: ஆமா,
1: அவங்க
0: குடும்பத்தை
1: கவனிச்சுட்டு வர.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அப்படி வரமாக மனைவி வந்ததுனால வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு.
1: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்?
0: எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான்.
1: பெரிய பையன் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசியிருக்கிறாரா?
0: ஆமா, இவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பிஸி ஆயிட்டாரு, அவர் விளையாட்டுக்கு துறைக்கு போயிட்டாரு, இவரு அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணதுனால அவருடைய பங்களிப்பு முதல்ல இருந்தது. முதல்ல என்னைய கொண்டு போறது அவர் இருந்தாரு, இப்ப இவர் இருக்காரு.
1: ரெண்டு குழந்தைகளுமே மேடை ஏத்தி இருக்கீங்க சின்ன வயசுலயே?
0: ஆமா, நான் ரெண்டு குழந்தைகளை மட்டுமே மேடை ஏத்துறது இல்ல, நிறைய குழந்தைகளும் மேடை ஏத்திருக்கேன். இப்ப என் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், எந்த பிள்ளைக்கெல்லாம் திறமை இருக்கோ அந்த பிள்ளைகளை என் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து. அதுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. என்ன, இந்த அப்துல் கலாம் சொல்லுவாரு, இந்த தூங்குவது உனது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த அவரோட வார்த்தை வந்து ஒரு நாள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது, நல்லா இருக்க வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மே மாசம் வரப்போகுது, பிள்ளைங்களுக்கு ஒரு பேச்சு பயிற்சி கொடுத்தா என்ன அப்படின்னு திடீர்னு ஒரு கற்பனையான ஒரு எண்ணம் வந்துச்சு. தமிழில் வளர்ச்சி, தன்னம்பிக்கை முயற்சி அப்படின்னு போட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு முதல்ல 3 பேர் தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 12 பேர் வந்தாங்க. அந்த 12 பேருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க, தமிழே பெருசாலாம் வரல. அவங்களுக்கு திருக்குறளோட கதையை சொல்லி கொடுத்து அப்புறம் அவங்களெல்லாம் மேடை ஏத்தி அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை பார்க்குமா, அதை விட அடைந்த மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைங்களை அப்படியே காமராஜர் வாழ்க்கையை வரலாறு சொல்ல வச்சேன். அது அதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு தெங்கமுதூர் அரசு மேல்நிலை பள்ளியில ஃப்ரெண்டு, அவர் பள்ளிக்கு சீப் கெஸ்டா கூப்பிட்டவள், அதான் முதல் என்னுடைய சீப் கெஸ்டா போன ஒரு அனுபவம். அங்க போகும்போது பிள்ளைங்களுக்கு பேசி என்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளைங்க கடைசி கெட்டி பிடிச்சு தூக்கி இன்னைக்கும் வாழ்க்கையில இந்த மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அது அந்த தெங்கமுதூர் ஸ்கூல்ல நடந்தது. அதுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் இதுவும் ஒரு நிகழ்வுகள்ல சொல்லலாம்.
1: 10வது வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க.
0: ஆமா,
1: ஆனா நீங்க வந்து பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்கள்லயுமே போய் அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும்படியான பேச்சுகளை பேசிருக்கீங்க, பாடிருக்கீங்க, அவ்வளவு பெருமைகளையும் பாராட்டுகளையும் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இதுவரை வந்து நம்ம கலைப்பயணம், உங்களுடைய கலைப்பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு அடுத்ததாக உங்களுடைய சிகை அலங்கார பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கலையில ரொம்ப ஈடுபாடா இல்லது தலையில ரொம்ப ஈடுபாடா?
0: வா, நல்ல அருமையான கேட்டீங்களா. சிலவங்க வந்து கலைக்காக என்ன பண்ணுவாங்க, தலைய மறந்துடுவாங்க. சிலவங்க தலைய வச்சு அவங்களுக்கு இருக்கிற கலைய மறந்துடுவாங்க. நான் அப்படி இல்ல, ரெண்டையுமே வந்து ஈக்குவலா வைக்கணுங்கிறதா. என்னோட நாகப்ப பிள்ளையினுடைய சார் இருக்கு, அவங்களுடைய மனைவி ஒர்க்கா என்று சொன்னாங்க, சூர்யா நீ நல்லா போயிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நீ வந்த வழி வந்து அந்த கலை, அந்த சிகை அலங்கார கலை, நீ இதுல ஈடுபாடு விட்டுட்டு பேராத அப்படின்னு என்ற ஒரு நாள் பர்சனல் அட்வைஸ் சொன்னாங்க. நான் அதை எப்பவுமே சரி, ரெண்டுமே தலையும் சரி கலையும் சரி ரெண்டும் ஈக்குவலா வச்சிருவேன்னா என்னுடைய அந்த சிகை அலங்காரம் தான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறது. காரணம் ஆரம்பம் அதுதான், வீட்டுல முன்னேற்றத்துல இருந்து எல்லாமே வந்து அதுதான். ஆனா அந்த கலைங்கிறது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு சிந்தனை, நம்ம நல்லா வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு உள்ள நிலை தான் அது. உழைப்பு, நம்மளுடைய முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து இந்த சிகை அலங்கார கலையில தான் இருக்கு. அதையும் திறமையா செய்யறோங்கிறதும் ஒரு நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. அதனாலதான் அது 30 வருஷமா அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறதும் ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வந்து ஒவ்வொரு ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பாத்திருப்பீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க முன்னாடி வந்து
1: பயங்கரம் சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கு.
0: நீங்க முன்னாடி வந்து போட்டோ காட்டுவாங்க, இப்ப அப்படி இல்ல, கட்டிங் எப்படி பண்றாங்கன்னு காட்டுவாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இப்படி கட் பண்ண கூடாது அப்படின்னு எங்களும் திட்டுவாங்க. பேரண்ட் வருவாங்க, பிள்ளைகளை திட்ட மாட்டாங்க, நீங்க எப்படி கட் பண்ணி விட்டுருக்கீங்க, இது இதை எப்படி சொல்லனே தெரியல. மேடம் நீங்களும் வந்து நீங்க சொன்னா யாரதான் சொல்றது கேக்குறது, நீங்களும் இப்படி சொல்றீங்க அவனும் இப்படி சொல்றேன், என்ன செய்ய முடியும், பிள்ளைங்க என்ன சொல்ல அதான் நான் வெட்ட முடியும். எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு, ஒருத்தர் தலையும் பார்க்கும்போது எங்க காட்டுக்குள்ள வந்தாங்களோங்கிற மாதிரியே இருக்கு. காஸ்டில் நீங்க தான் வரணும், நீங்க வந்து சொன்னாதான் எங்களால கட் பண்ணி விட முடியும், இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி தான் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கு, அது வேற வழி இல்ல. ட்ரெண்டிங் ஏத்த மாதிரியே நாங்களும் மாறி மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும். இதுல வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க, சிகை அலங்காரத்துல இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெரிய டிப்ஸ் எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன், ஆனா முடி வந்து போகுது அப்படின்னா டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருந்தா நல்லா கத்தால அதெல்லாம் போட்டாலே வந்து சரியாயிரும். பாடி ரொம்ப ஹீட்டா இருந்தாலும் நல்லா வெந்தயம் டெய்லி நைட் ஊற வச்சு காலைல சாப்பிட்டா கூட அது சரியாயிரும். எதையாவது போட்டு நீங்க கெடுத்துக்காதீங்க அப்படிங்கறது மட்டும்தான் அதை சொல்லி கொடுப்போம். இயல்பான டிப்ஸ் சொல்லி
1: நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம சோத்துக்கத்தாழை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சோத்துக்கத்தாழை பொடுகுக்கு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் பொடுகுக்கு போட்டுக்கலாம், அது நல்லது. மற்றபடி நல்ல வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு ஹீட் குறையும் போது முடி உதிராது.
1: சரி, ஒரு சிகை அலங்கார நிபுணரா நம்ம நேயர்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாரு. நிகழ்ச்சியில நிறைவா வந்து நீங்க ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மேடை பேச்சாளரா நேயர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுமா சார்?
0: அதாவது எப்பவுமே வந்து நம் மண்ணை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும். இயற்கைக்கு ரொம்ப

0: இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இயற்கைங்கிறது தாய் மாதிரி அப்படிங்கறது தான், தாயை நேசிக்கிறவங்களும் இயற்கையை நேசிக்கணும், பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சொர்க்கத்தை நீங்க எங்கேயெல்லாம் போய் தேடக்கூடாது, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள்? மரம் நடுபவர், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவர், குளம் வெட்டுபவர், இந்த மாதிரி மொத்தம் இயற்கை நேசிக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால இயற்கையை நீங்க நேசிங்க, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகா ஒரு பாடலையும் கொடுப்போம். வெளிநாட்டுலாம் இருப்பாங்க, ஆனா நம்ம இங்க எப்பண்டா ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இங்க இருக்கவங்க எல்லாம் நல்ல சொர்க்கத்துல இருக்கும். அப்ப இந்த மண்ணை நேசி நம்ம குமரியை பாத்தீங்கனாலே நம்ம இயற்கை நிறைய நேசிக்கக்கூடிய இடங்கள். என்ன ஒர்க்கா ஓகி புயல் வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தது, அதனால நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு ஒரு பாட்டை வந்து அழகா கொடுப்போம்.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா,

0: ஆடு போல வருமா? அடையாடு என்றாலும்
1: எந்த மொழி இருந்தாலும் தமிழ் மொழிக்கு ஈடாகுமா அப்படி கேட்கலாம். அதை விட யோசுவாவோட தமிழுக்கு ஈடாகுமா?
2: தமிழ் அழகா எழுதுவேன்.
1: தமிழ் அழகா பேசுறது மாதிரி தமிழ் அழகா எழுதவும் செய்வீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறீங்க. தமிழ் நல்லா பேசுவீங்க, தமிழ் நல்லா
2: எழுதுவேன்,
1: எழுதவும் செய்வீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தது யாரு?
2: அம்மாவோ அப்பாவோ?
1: அவங்க கொடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு இந்த வானொலியில இவ்வளவு அழகா பாடியிருக்கீங்க, பேசிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நேயர்களுக்காக நிறைய பாடல்களையும் பாடினீங்க இல்லையா? நேயர்கள் சார்பில் முதல்ல உங்களுக்கு தான், யோசுவா உங்களுக்கு தான் நாங்க வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நன்றி.
1: இந்த நிகழ்ச்சியில பன்முக திறமை கொண்ட ஒரு தந்தையும் அவருடைய மகனையும் வந்து நம்ம நேர்முகம் கண்டோம். மேடை பேச்சு, அப்புறமா பாடல்கள் மற்றும் அவருடைய சிகை அலங்கார எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து சுவைப்பட இனிமையா பாடல் கலந்து தந்தாங்க. உடன் அவருடைய நண்பர் கிப்சன் அவர்கள் வந்து கீபோர்டும் வாசித்து நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சிய இன்னும் மெருகேற செஞ்சாங்க. இருவருக்கும் நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
3: அதாவது இன்னைக்கு எல்லாம் எது வந்தாலும் இந்த நிகழ்ச்சி சுவைப்பட வரனால இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு எதிர்பாரம் ஒரு அன்பு நண்பர் கிப்சன் அவரு அந்த இசைக்கு இருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்களையும் செய்ய முடியுது. ஏன்னா இசை இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இருக்கு. அதனால வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து திருக்குறளோடு தான் எப்பவுமே சொல்லி முடிப்பேன். வாழ்க்கையில் என்னன்னா வள்ளுவர் சொல்லுவார், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்துல அன்பு நிறைந்தவராக வாழ்ந்த வாழ்க்கையுமே தான் பயனுள்ள வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வருது பாத்தீங்களா, அதுதான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நேர்காணலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, என்னுடைய குமரி பண்பலை நேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
4: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை இரு தலைமுறையின் மேடை பயணம், புன்னை நகர் கிரேஸ் பிளஸிங் சூர்யா, கிரேஸ் யோஸ்வா ஆகியோருடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
10: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
11: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
10: உடனடி டெலிவரி,
11: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
10: தொடர்புக்கு
11: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442

0: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
5: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
6: ஆமாம் மன்னா.
5: யானைப்படைகள்
6: தயார் மன்னா.
5: குதிரைப்படைகள்
6: கிளம்பிவிட்டது மன்னா.
5: சரி, புறப்படுவோம்.
7: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
5: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
7: அது வந்து மன்னா.
5: சரி, புறப்படுவோம், வாரும்.
7: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
5: வாள் எதற்கு?
7: போருக்கு.
5: போருக்கு செல்வது யார்?
7: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
5: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
7: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
5: அங்கே என்ன முணுமுணுப்பு?
8: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
7: இன்றைய குறுஞ்செய்தி.
8: சிரிக்கவும் சிந்திக்கவும்

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். '25-26 மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வு பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும்.

இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான இபிஜி பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 4:04. மீனவர்களுக்கான வானிலை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் பாதுகாப்பாய் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இதயம் தொடும் பாடல்கள் இது உங்களுக்காக திரை இசையில். நிகழ்ச்சியில் தொடக்கமாக என்றென்றும் புன்னகை படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், ஹர்ஷ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில். பாடல் இதோ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இன்று நேற்று நாளை படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பத்மலதா பாடிய பாடல். பாடலுக்கான வரிகள் விவேக், பாடலுக்கான இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

பொழுதில் இதயம் வருடிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 திரையிசை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரெமோ படத்திற்காக அர்ஜுன் கனுங்கோ, ஸ்ரீநிதி வெங்கடேஷ், அனிருத் பாடியது. அனிருத் இசையில்

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிறைவாக லவ் டுடே படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல்

இதுவரை இதயம் அறிச்சென்றது நமது குமரி பண்பலை 101 திரை இசை. இனி கேட்போம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: बहुत अच्छा होता है।
1: अरे आ गए आ गए आ गए, देखो।
2: अरे
1: देखो आ गए।

குமரி பண்பலை நூற்றுநிலையர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இசைப்பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் அன்பை வா படத்திலிருந்து புதிய வானம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். 1966 வெளிவந்த இந்த பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கான வரிகள் வாலி. நமக்கு ஒரு பிடித்த ஒரு ஊர், அங்கே ஏதாவது ஒரு சுற்றுலா போறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த இடத்துக்கு போன உடனேயே முதன் முதலா நம்ம அந்த இடத்துல காலடி எடுத்து வச்ச உடனேயே மனசுக்குள்ள அப்படி ஒரு பிரமிப்பு வரும் பாருங்க. அதுதானே உண்மை. எல்லாரும் நம்மளை வந்து வரவேற்கிறது மாதிரியே நம்ம மனசுக்கு தோணிட்டே இருக்கும். இந்த பாடல்ல கூட வானம் பூமி செடி கொடிகள் ஏன் அனைத்து மக்களும் கூட இவரை வரவேற்கிறது மாதிரியே இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலும் அப்படியே கேட்டுட்டே நாம அடுத்த பாடலையும் கேட்கலாம்.

0: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 1970 வெளிவந்த என் அண்ணன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன். இந்த பாடல்ல வானமும் கடலும் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் பெண்ணே உன் கண்கள் தான் அப்படின்னு இந்த கவிஞர் சொல்றாருங்க. பாடலில் தமிழும் கவிதையும் உவமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சங்கமித்திருக்கும் அழகே அழகு. அதாவது வளைந்து நெளிந்து செல்லும் நதிகள் கூட உன் நடையை பார்த்துதான் பழகி கொண்டதோ அப்படின்னு வரக்கூடிய வரிகள்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க. பாடல் கேட்போமா?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசைச்சரம். நிகழ்ச்சியில் அடுத்ததா 1974 வெளிவந்த திரைப்படம் உரிமை குரல். இதுல ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் வந்து கே ஜே யேசுதாஸ், பி சுஷிலா பாடியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அமைந்த ஒரு அருமையான பாடல். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி என்று சத்தியம் செய்திருக்கும் இந்த கவிஞரின் வரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாடல் துவக்கத்துல விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கும். அதாவது நாயகன் நாயகியிடம், உன் கண் அசைவினில் கண்டுபிடித்து விடுவேன் நீ என்னோடு பேச நினைக்கும் வார்த்தைகளை. படபடக்கும் விழிகளே பல கதைகள் சொல்லும் போது இடையில் எதற்கு இந்த கண்ணீரை அளிக்கும், ஒரு இந்த கதைகளை அளிக்கக்கூடிய இந்த கண்ணீர் எதற்கு அப்படின்னு இந்த கவிஞர் இதில் கேட்டிருப்பார். இந்த மஞ்சள் வானமும் மனம் வருடும் தெண்டலுமே சாட்சி, நான் உனக்காகவே வாழ்கிறேன் என்பதற்கு அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இப்போ கேட்கலாம்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அடுத்த பாடல் 1978 வெளிவந்த காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில். அதாவது, நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கையே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய தடவை நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். கலர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த பாடலில் எவ்வளவு அழகாக தமிழில் அலங்கரித்து இந்த கவிஞர் பாடியிருக்கார் பாருங்க. பஞ்சாருணாச்சலம். ஒரு வானவில் போலே என் வாழ்வினிலே வந்தாய். அதாவது, நீ வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையே வண்ணமயம் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாரு இந்த கவிஞர். இந்த பாடலில் இன்னும் மெருகேற்றும் வகையில், கலைகளாய் நீ இருக்கையில் கவிஞனாய் நான் கவிதை பாடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு இந்த பாடலில் கேட்டிருப்பார். பாடலை நீங்களும் கேளுங்களேன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கடல் சீற்றம் பற்றிய அறிவிப்பு. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர மீனவ மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அவ்வப்போது அலைகள் சீற்றத்துடன் எழும்பி கடல் நீர் கரையை நோக்கி வேகமாக புகும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் சீற்றம் மற்றும் உயர் அலைகள் எழும் அபாயத்தை குறிக்கும் கள்ளக்கடல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான கடற்கரை பகுதிகளில் உள்ள நுழைவாயில்கள் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. சிறிய படகுகளை கடையோர பகுதிகளில் இயக்கக்கூடாது. படகுகள் ஒன்றோடொன்று மோதுவதையும் சேதமடைவதையும் தவிர்க்கும் வகையில் போதிய இடைவெளியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட வேண்டும். கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில் படகு இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோர பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னியாகுமரி முதல் நீரோடி வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களும் அனைத்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரை பகுதிக்கு செல்வதையும் கடலில் குளிப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.

0: அண்ணே தலையில அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசிச்சரம். அடுத்த பாடல் 1983 வெளிவந்த இன்று நீ நாளை நான் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில். இந்த பாடல் பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் தொடங்குவதற்கு முன்பே மழையில சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கு ஒரு இசை அமைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு. இளையராஜா வந்து அவங்களுடைய இசையிலையும் ஜானகி அம்மா அவங்களுடைய குரல்லையும் ஒரு இசை சாம்ராஜ்யத்தையும் அந்த பாடல்ல கட்டி எழுப்பியிருப்பாங்க. அவ்வளோ அழகு, நீலவானத்தை முகில் மறைத்து மழையாய் பொழிகிறது மண்ணில், இதுதானே உண்மை. நீல வானத்தை முகில் மறைத்து மழையாய் பொழிய வைக்கிறது மண்ணில், இதுதான் உண்மை. ஆனால் கவிஞரின் கற்பனையை பாருங்க, பொன்னிற வானம் பன்னீராக மழையை தூவி வாழ்த்து சொல்லுதான், அதாவது மழையின் கூட சொல்லல பூக்களை தூவுதான், அந்த அளவுக்கு அந்த கவிஞரின் வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த பாடல்ல இந்த கன்னிகைக்கு இப்போது கண்ணோரமாய் காண்பதெல்லாம் புதிய வண்ணங்கள் அப்படின்னு முடிச்சிருப்பாரு அந்த பாடலை. ரொம்ப அருமையான பாடல், கேளுங்களேன்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இசைச்சாரலாய் ஒழித்துக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னா, 1986 வெளிவந்த புன்னைக மன்னன் இந்த படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து. மழை, இந்த மழையை எப்படியெல்லாம் கவிஞர் ரசிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. வானத்தில இருந்து பெய்யக்கூடிய இந்த மழை பூக்களாகவும் முத்துக்களாகவும் வானத்தின் தோரணங்களாகவும் இந்த பாடல்ல அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. வான்மழை பெய்யும் போது அது ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி பூமி எங்கும் ஜலதரங்கம் அப்படின்னு பாடுறது இன்னும் அருமை. அது மட்டும் இல்ல, வானத்திலிருந்து கொட்டக்கூடிய இந்த மழை முத்துக்களாய் சிதறி கிடக்கிறது. யாராவது வந்து இந்த முத்துக்களை அள்ளி கோர்த்து மாலையாக்கி விடமாட்டாங்களா என்று மழையை முத்துக்களாக்கியது இன்னும் அருமை. பாடல் கேளுங்க, உங்களுக்கே புரியும்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அடுத்ததா 1992 வெளிவந்த சின்ன கவுண்டர் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, அது மட்டும் இல்ல இந்த பாடலை பாடியதுமே இளையராஜா தான். இந்த பாடலுக்கான வரிகள் ஆர்.வி. உதயகுமார். வானத்தை போல பறந்து விரிந்த மனமும் பனித்துளியை போல பரிசுத்தமும் வெண்மையும் போன்ற குணத்தை கொண்ட ஒரு கதாநாயகனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அப்பேற்பட்டவருக்கு இப்படியா, ஏன்னா அந்த பாடல் வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடல் முழுவதுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாடல்ல நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, அத அப்படிங்கிற வரிகள் வந்து மனவேதனையின் உச்ச கட்டத்தை அந்த கதையில அந்த பாடல்கள் அழகா எழுதி கொண்டது.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும்

0: ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ்

கமதுக்குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள் உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இது சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நேரம் 5:50. நிகழ்ச்சியில் அடுத்ததா வரவிருக்கும் பாடல் வந்து 2018 வெளிவந்த விஸ்வாசம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். இந்த பாடலுக்கான வரிகள் விவேகா, பாடலுக்கான இசை டி ஈமான். இந்த பாடல்ல கூட வானம் அதை பத்தின தகவல்கள் தான், இந்த அழகான கவிதைகளா இந்த பாடல்ல உருவாயிருக்கும். வானமே உன் மேகமாய் நான் வலம் வருகிறேன், உன் அருகிலேயே இருக்க விரும்புகிறேன், நட்சத்திரங்களாய் நிலவாய் காற்றாய் மேகமாய் என்று இந்த பாடல ரொம்ப அருமையான வரிகளாக கொண்டு வந்திருப்பார் கவிஞர் விவேகா. இந்த பாடலை நீங்களும் கேளுங்க, அப்பதான் தெரியும் அந்த பாடலுடைய அருமை.

நேரம் 5:55 ஆகிவிட்டது. அதாவது 1 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு அருமையான பாடல், 2025 வெளிவந்த டிராகன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சி. பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன், பாடலுக்கான இசை லியோன் தர்மராஜ். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா, வானம் காத்து கிடந்த தரிசான பூமி போல நான் இருக்கையில் பூமலையாய் பொழிந்து என் வாழ்க்கையே புன்னகைக்க வைத்தது நீதான் என் வாழ்க்கை துணையே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார் இந்த பாடலை. அதாவது வழித்துணையாய் இல்லை என்றால், நீ மட்டும் என் வழித்துணையாய் இல்லை என்றால் என் வழித்தடங்களை காணாமல் போயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உருக்கமான உருகி உருகி ஒரு வழித்துணைக்காக எழுதிய பாடல். நீங்களும் கேளுங்க. இன்னைக்கு வந்து முள்ளிச்சரம் நிகழ்ச்சியில் வலம் வந்த எல்லா பாடல்களிலையும் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு வைங்க. இந்த பாடலுக்கு அப்புறமா அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன்.

0: மிளிச்சரம் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. அதாவது இன்னைக்கு மிளிச்சரம் நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, ஏன்னா செம்ம பிரில்லியன்ட் எல்லாருமே. ஆமாங்க, ஊருக்கெல்லாம் உரை குடை, அந்த குடைக்குள் அவ்வப்போது மழை. ஆமாங்க, அதுதான் வானம். வானம் அப்படிங்கிற வார்த்தை இந்த பாடல்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கும் கண்டிப்பா. சரி, நம்ம நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் என்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திரு மலைக்குமார், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித விளை நேர விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 நாடக மலர் ஏஐ கலாட்டா நாடகம் எழுதியவர் ஏ ரமாகாந்தி, அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள், 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு முன்,
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 செய்தி செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பகம் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, 4:00, மாலை 5:00, இரவு 10:00, நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன இடம்பெறும். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிமேட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. The Supreme Court has formed a 5-member high-powered inquiry committee headed by former top court judge Justice R. Subhash Reddy to examine allegations of excessive use of force by police authorities and security personnel against student protesters in Delhi recently and violence against police personnel. A bench of Chief Justice Suryakant and Justices Joy Malia Bakshi and V. Mohana said the committee would also comprise former Punjab and Haryana High Court Chief Justice Ravi Shankar Jha, former Delhi High Court Judge Justice Shalinder Kaur, former CBI Director Rishi Kumar Shukla and retired Meghalaya DGP L.R. Bishnoi. The top court clarified that as a matter of abundant caution, the inquiry undertaken by the high-powered inquiry committee shall not be a one-time exercise. It asked the committee to undertake a continuous and periodic assessment of the issues and shall submit its interim findings periodically. The Jharkhand High Court today stayed until further orders the state government's decision to cancel appointments made through the 11th to 13th JPSC Civil Services Examination and the Food Safety Officer Recruitment. Justice Deepak Roshan passed the order while hearing 3 separate petitions challenging the government's Tuesday notification cancelling the examinations and appointments. The court directed that the selected candidates be reinstated, observing that they could not be removed without following due process and the principles of natural justice. The court sought a response from the state government and the Jharkhand Public Service Commission and fixed 15th of September for the next hearing. The India-Japan Defence Ministers' meeting was held in New Delhi today. Defence Minister Rajnath Singh and his Japanese counterpart Shinjiro Koizumi co-chaired the meeting. The discussions focused on deepening maritime security, Make in India defence technology and expanding strategic trust. Both ministers signed a memorandum of arrangement on maritime security cooperation. Prime Minister Narendra Modi has said that India's BRICS chairship is advancing sustainable development through people-centric climate action. Sharing an article written by Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav, the Prime Minister said that India's progress in reducing emissions intensity and expanding non-fossil energy capacity reinforces a sustainable and green approach. Mr. Modi also highlighted the government's focus on measures such as sustainable lifestyles, afforestation, circular economy and community-based adaptation. In his article, Union Environment Minister said that India has focused on promoting sustainable lifestyles built on the principles of mission life, complemented by a priority of afforestation, forest fire management and disaster resilience, as well as people-centric adaptation built on traditional knowledge. The government unveiled the Delhi Master Plan 2047 today. The master plan provides the long-term spatial, economic and institutional framework to transform Delhi into a globally competitive, environmentally resilient and inclusive capital. It will combine economic dynamism, technological innovation and high standards of livability while preserving its rich historical and cultural heritage. The master plan for Delhi 2047, aligned with the vision of Viksit Bharat 2047, aims to transform the national capital into

0: into a world-class, inclusive and economically vibrant city for nearly 3.2 crore people. Veteran Bangladesh Nationalist Party BNP leader Mirza Fakhrul Islam Alamgir was today elected as the country's 23rd president. The 78-year-old leader secured 255 votes in the presidential election held at the Jatiya Sangsad, the country's parliament. He defeated former army officer Oli Ahmed, the candidate backed by the 11-party opposition alliance led by the far-right Bangladesh Jamaat-e-Islami and the country's first major student-led political party, National Citizen Party, who received 88 votes. In hockey, the Indian women's team will face England today in their final Pool D match of the AFIH Hockey World Cup at Wagner Stadium in Amstel Fain. The match will begin at 6:30 p.m. IST. In badminton, India's women's doubles duo of Teresa Jolly and Gayatri Gopichand has stormed into the quarterfinals of the BWF World Championships in New Delhi. The Indian pair produced a commanding performance to defeat seven seeds Rin Iwanaga and Kei Nakanishi of Japan in straight games. And that is the end of this news bulletin.
1: வட்டார வானொலி இது. வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது. என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பற்றிய அறிவிப்பு. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் நாகர்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் 3rd வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. இம்மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 நடைபெற உள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக வருகை புரிந்து தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10th, 12th பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள நாளை காலை 10 புனித ஜேம்ஸ் திருமண மண்டபம் வாணியக்குடியில் நேரடியாக வந்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இம்முகாமின் மூலம் தனியார் துறையில் தேர்வு செய்யப்படும் பதிவுதாரர்களது வேலைவாய்ப்பு பதிவு முகப்பு விவரங்கள் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இச்சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறாா்.

மின் தடை பற்றிய அறிவிப்பு. நாளை மறுநாள் அதாவது வருகிற 22ஆம் தேதி செம்பூராமன்புதூர் துணை மின் நிலையத்தில் நடைபெறும் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்சார விநியோகம் பிற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 6 மணி நேரம் நிறுத்தப்பட உள்ளது. இதனால் செம்பூராமன்புதூர் தோவாளை வெள்ளமடம் குலசேகரம்புதூர் லாயம் தாளக்குடி சந்தை விலை ஈசாந்திமங்கலம் காரியங்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது வருகிற 22/8/2026 அன்று.

கருத்து அறிவிப்பு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர்

மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பதற்கான சிறப்பு முகம் விழுவங்கோடு வட்டம் அருமனை அஞ்சல் முழுக்கோடு YMC ஹாலில் இம்மாதம் 22 தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல் மற்றும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை நகல், போனஃபைட் சர்டிபிகேட் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டோம். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் புற்றுநோய்கள் மஞ்சள் காமாலை மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல் MS ரோடு வடசேரி நாகர்கோவில்
4: போன் 7358737358
5: வளர தயாரா முன்னேற தயாரா

0: உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: பெஸ்பா ஏப்ரல் இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
6: உடனடி டெலிவரி,
7: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
6: தொடர்புக்கு
7: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
11: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
12: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மெக்கானிக்கல், BTECல AAN டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
11: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
12: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
14: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
14: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
15: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடே எப்போதும் SBI.
16: தொடக்கமாக
17: ஐப்பசி மாசத்து என தொடங்கும் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை இயற்றியவர் ஜே கமலநாதன். இசை தாயன்பன்.

0: இல்லாத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 233066.
4: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டினா ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பது

0: தாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானியக் கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும். மத்திய அரசு கொடுக்கிற தொகை, அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

0: ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. 7 வரை திரை இசை கேட்போம் நேர்களை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக 100வது நாள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில்.
2: மணி விழியில் மௌனம் ஒளி பேசும் அன்னம் உந்தன் வீரல் தொடும் இடம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: திரையில் தொடரும் பாடல் இன்னிசை மழை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சோபா சந்திரசேகர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: நமது குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் புரிதுபாக்கம் கே அகிலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவம் மிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
3: வளர்ச்சிக்கு உதவும்
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
7: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
6: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
7: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
6: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
8: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: திரைசையில் நிறைவாக ராஜாவின் பார்வையிலே படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கல்லூரிகளுக்கான சுற்றறிக்கை, நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பான காரசார விவாதம் மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவுத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததையும் 3 பேர் படுகாயம் அடைந்ததையும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை காசிமேடு மீனவர்களை ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடிக்கக்கூடாது என அம்மாநில மீனவர்கள் தாக்கியதோடு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. தமிழக மீனவர்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் மீனவர்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் சம்பவங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தாக்கப்பட்டதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த 3 மீனவர்கள் சவுதி அரேபிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவரும் முயற்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், ஜூன் மாதம் 17 காசிமேடு மீனவர்கள் ஆந்திர கடல்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திர மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் 7 விசைப்படகுகளையும் அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்றார். காசிமேடு மீனவர்களை ஆந்திர மாநில காவல்துறையில் சிறையில் அடைத்தது தொடர்பாக கடந்த மாதம் 11 இரு மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்த அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பது தொடர்பாக ஆந்திர மாநில அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு மாரிமுத்து, அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்விச்சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இதில் இடதுசாரிகளை இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இடதுசாரி மாணவர்கள் தொடர்பாக தகவலை சேகரிப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற செயலில் அரசு ஈடுபடுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் தலைமையிடத்திலிருந்து தகவல் சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள் தேவையில்லாமல் இதுபோன்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக எனக்கு புகார் வந்ததும் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணியிடமாற்றம் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. எந்த வகையிலும் மாணவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசின் செயல்பாடு இருக்காது என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசும்போது, என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது என்றார். அதுமட்டுமின்றி என்எல்சி நிறுவனத்திலிருந்து கொட்டப்படும் களிமண் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியின்போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோன்று இந்த அரசும் குழு அமைத்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் என்எல்சி நிறுவனம் விவசாயிகளுக்கு பல்வேறு அநீதிகளை இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, என்எல்சி நிறுவனம் தொடர்பாக பல்வேறு புகார்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விவசாயிகள், அரசு அதிகாரிகள், என்எல்சி நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த புகார்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பேச்சுக்கள் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தாா்.

கவனஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் இடையூறு செய்வதால் அங்கு பட்டாசு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே உரிய அனுமதியுடன் செயல்படும் பட்டாசு ஆலைகளின் செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செல்வி கீர்த்தனா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு ஆலைகளில் 5 விபத்துகள் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே 177 பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதில் சரியான விதிமுறைகளை பின்பற்றாத 43 ஆலைகளுக்கு தடை விதித்து, பின்னர் இந்த ஆலைகளும் விதிகளை சரிசெய்த பின்னர் அவர்களுக்கும் உற்பத்தியை தொடங்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்திற்காகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக உறுப்பினர்கள் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மானியக் கோரிக்கை மீது விவாதத்தை தொடர பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசுகையில், சட்டப்பேரவையில் விதி எண் 45 கீழ் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மரபு. இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. உறுப்பினர் தமது தொகுதி தொடர்பாக கேள்வியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சமர்ப்பித்தால் அதனை 42 நாட்களுக்குள் பேரவை கூட்ட கேள்வி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசின் சட்டப்பேரவை நடவடிக்கையில் இதுவரை கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வரலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் 50 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதுவும் ஒரே துறையைச் சேர்ந்த பதிலாக இருப்பதால் கேள்வி நேரத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை பேச தொடர்ந்து வாய்ப்பளித்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆட்சிக்காலத்தில் 3 ஆண்டுகள் கழித்துக்கூட உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை சுட்டிக்காட்டினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பாகவும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, மாறாக ஆடு மாடு கோழி போன்றவற்றிற்கு தீவனமாக பயன்படுத்துவதாக கூறினார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர் திரு ஏ வ வேலுவை பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு ஏ வ வேலு, முன்பெல்லாம் ரேஷன் அரிசி நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும், இதனை சரிசெய்து மக்களுக்கு நியாயவிலைக் கடைகள் மூலம் தரமான அரிசியை முந்தைய ஆட்சிக்காலத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திரு கே என் நேரு, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் எனக்கு அளித்த அறிவுரையின்படி நான் ரேஷன் அரிசியையே உண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, அரசு சார்பில் இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச அரிசி ஆகியவை வழங்கினாலும் எங்கிருக்கும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் யாருமே அதனை பயன்படுத்துவது கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையே நாடிச் செல்கின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்குவது தொடர்பாக முக்கியமான 8 அமைச்சர்களை விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். அந்த வகையில் சன்னரக நெல்லை கொள்முதல் செய்து அதனை அரிசியாக மாற்றி நியாயவிலைக் கடைகளில் விநியோகம் செய்ய முடிவு செய்திருப்பதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவேக்கா உறுப்பினர் டாக்டர் அருண்குமார், தமது தொகுதியான திருவள்ளூரில் சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல், தமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தால் 4 வழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தைராணி நாச்சியார், தமது சிவகங்கை தொகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், நீர்நிலைகள் தூர்வாரப்படாமலும் அங்கு சீமை கருவேல மரங்கள் பரவியுள்ளதாகவும் கூறி அவற்றை அகற்றி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன், நிலவரி ரத்து செய்யப்பட்டதை திரும்பப் பெற்று குறைந்த அளவில் நிலவரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி செய்ய குறுகிய கால நெல் விதைகளை அரசு வாங்கித்தர வேண்டும் என்றும், நீரிழிவு, புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட

0: அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு இயற்கை விவசாயம் மூலம் பயிரிடப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதில் உணவுகளை தயாரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்தபோது தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதையடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் காரசார விவாதங்களுடன் அமைதியாக நிறைவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசு துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 58 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 லட்டு அர்ச்சனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசெப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில் நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கடந்த 1905 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015 முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டுச் சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குநர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மன்யம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12 முதல் 24 வரையிலான 12 மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம் சப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும்

0: பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசுத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென்மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிதோ கோய்சூமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ

0: இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்கி லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமை உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டுத் தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும்

0: உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: 7:26 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி உழவர்களுக்கான வேளாண் அறிவுரைகள். மல்லிகை பூக்கும் பருவத்தில் போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தென்னையில் சுருள் வடிவ வெள்ளை ஈயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்பூச்சி தாக்கிய மரங்களின் ஓலைகளில் உட்புறம் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்துடன் ஈக்கள் தென்படும். மேலும் இலைகளின் மேற்பரப்பில் கரும்படல நோய் காணப்படும். இவ்வாறு இருப்பின் மஞ்சள் ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைக்கவும். மேலும் வேப்பெண்ணை 3% ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 16-22 km அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கில் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிப்பு செய்யவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2-3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் 100% மானியத்தில் மரக்கன்றுகள் விநியோகம். அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் இருந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட், வாகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வர வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும் 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழைத் தோட்டங்களை பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காட்டு தடுப்பு மரங்களாகவும் வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்டம் அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்

0: 5 00 99 7715. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து.
1: நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, எங்க இருக்கீங்க?
6: வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்ன ஆச்சு?
5: என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க?
6: போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு?
5: உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன்.
6: போன் போட்டியா? இருபுல்ல பாக்குறேன். அட, ஆமா முத்தழகு, போனு சைலண்ட்ல இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை.
5: அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணனா கூட எடுக்கலனா எப்படி?
6: கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல. ஆமா, என்ன விஷயம்?
5: எல்லாம் உங்க விஷயமா தான்.
6: ஏன் விஷயமாவா?
5: ஆமா ஆமா, நீங்க தான் போன வாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு ரொம்ப நாளா மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமா இருக்குமானும் கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா?
6: அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு முத்தழகு. விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாம நான் என்ன பண்ண? ஆமா, இப்ப அதுக்கு என்ன?
5: இப்ப ரேடியோல மீன் வளர்ப்பு பத்தி விவரம் சொல்ல போறதா என் மச்சான் என்கிட்ட சொன்னாரு. அத சொல்றதுக்கு தான் போன் மேல போன் போட்டேன். விவரத்தை கேட்டா உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமா இருக்கும்ல.
6: அட, அப்படியா புள்ள? இரு இரு, நான் போய் இப்பவே ரேடியோவை கொண்டாறேன். ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
5: மீன் வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அத நாம கேப்போமா?
7: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
8: எனக்கு இப்போ 56 வயசு ஆகுது சார்.
7: என்ன படிச்சிருக்கீங்க?
8: 9வது படிச்சிருக்கேன்.
7: படிச்சுட்டு
8: நான் வந்து எனக்கு சொந்த தொழிலாக வந்து மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிக்கையில் வந்து நம்ம பாலசுந்தரி மேடம் வந்து கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு வந்து மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறத பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ வந்து கேவிக்கையில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு ஒரு கிராமமா வருவாங்க.
7: எவ்வளவு வருஷத்துக்கு
8: முன்னாடி? 30 வருஷம் இருக்கு. எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்கு.
7: வச்சிருக்கேன்.
8: 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியா தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஊர் ஊரா ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மீனை பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் ஒரு ஒரு கிராமத்துல ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமா மீன் வளர்க்கறதுக்கு

0: பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலிருந்து மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் கண்டினியூ வளர்க்குறேன். நான் வந்து ஒரு 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன் மீன்.
1: 30 சென்ட்?
0: ஆமாம், 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன்.
1: மொத்தம் நல்லா இருக்கிறது?
0: நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு.
1: 2.5 ஏக்கரில் 30 சென்ட் தானே ஒதுக்கிறீங்க?
0: ஆமாம் சார், நான் வந்து அதான் பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுறதுனால வந்து அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும், மீன் வளர்க்கறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாததுனால அதில் மீன் வளர்க்கலை. அந்த வந்து 30 சென்ட்ல மட்டும்தான், அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலேயோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்து வந்து கொஞ்ச காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது மீதியும் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு இது ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருன்னா தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் வந்து அது கொஞ்சமாக இப்போ ஒரு 30 சென்ட்னா எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம், 5000 விட்டால் நமக்கு 5 டன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15-15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250-300 குள்ளே தான். 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்லா வரும்னா ரோகு ஒரு 30, ரோகு மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் 6 கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன் விட்டோம்னா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து
1: வளரவே
0: காரணத்தை கொண்டு 6 மாதம்ல நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவங்க கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே ஒரு 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும் மீன், கண்டிப்பாக வளரும் அதிகமாக.
1: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கலாம்னா 4 பேர்
0: தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும்னா 40 பேர் இருக்க முடியாது, கஷ்டம்தான். அதனால் அந்த மீனை வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோனா அந்த சென்ட் மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த
1: விரால் கூட சாப்பிடுவோம்,
0: விரால் கூட சாப்பிடுவோம். அப்புறமா நம்ம புதுசாக இப்போ அந்த ஒவ்வால்னு நாட்டு ஒவ்வால்னு வந்திருக்கு பாருங்க, ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது, அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும். விரால் மீன் மாதிரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடலன்னா ஒரு பாண்டுக்கு அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அதுமாரி விடலாம். கண்டி மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளர்க்கக்கூடாது. 1 ஏக்கர்னா 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும்.
1: எப்படின்னா
0: ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்டுடும், எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாதமோ இல்லை 7 மாதத்துலேயும் 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் 1 ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், எப்படின்னா இறந்துக்கிருந்து போயிடும். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ கட்லா மட்டும் இருக்குதுன்னா கட்லா ஒரு 10 கட்லா இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு மிருகாலு சிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்லா தான், அது வளர்ந்துடும். அது மாதிரி வளரும் கண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்கறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது.
1: எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான்
0: விடணும். ஆமாம்,
1: இல்லை கட்லா ரோகு மிருகால் சிசி புல்கண்டை சாதா கண்டை இப்படி நிறைய சொல்றீங்க.
0: ஆமாம் சார்,
1: இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துறலாம்ல?
0: ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு
1: அடிமட்டம்
0: மேல்மட்டம்
1: நடுமட்டம்
0: மட்டம் இதில் அந்த ஒன்று 5 மட்டத்துக்கும் 5 வகையான மீன். அந்த பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும் ரோகு அது அதுக்கு மேலே கட்டலாம். இது மாதிரி ஒவ்வொரு
1: ஸ்டேஜுக்கும்
0: அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன் அந்த மீன் தான் விடணும். அதுக்கு மேலே வேற மீன் விடக்கூடாது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க?
0: ஆமாம் சார்,
1: தீனி போட்டால் மேலே மிதக்கும், மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு
0: போயிடும். இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும்.
1: எப்படி சாப்பிடும்?
0: இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம். தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 4 இடத்துல கொடுப்போம். 4 இடத்துலையும் 4 மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும்.
1: நாம அது வந்து மேலே வந்துருமா?
0: ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணி இழுக்கிற ஸ்டேஜுக்கு அது
1: அப்படியே இருக்கும்.
0: நீங்கள் ஒரு 4 நாளைக்கு தீனி போடலனா அந்த 4 நாளைக்கு அந்த தண்ணி இழுக்கிறது அந்தந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது
1: சாப்பிட
0: ஆரம்பிக்கும்.
1: நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்கய்யா
0: சார்? இப்போ

0: புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார், மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசு தழை எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கணும்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது.
1: எந்த கழிவையும் போடலாம்,
0: கழிவுனா நீ வேஸ்டேஜ் ரொம்ப வேஸ்டேஜ் மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. அளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலனா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போட்டுருவாங்க கத்த கத்தியாக, அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தழை வெட்டுறாங்க அது கும்பலாக போட்டுருவாங்க அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால் சாப்பிடுது, தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது. நம்ம இது இல்லை, தர்பூசணி, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது. எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று ஒன்று எடுத்துட்டு விட்டுறோம், அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு
1: பழக்கப்படுத்துகிறோம்.
0: பழக்கப்படுத்தும் கண்டினியூ சாப்பிடுது, போடலாம் சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது, நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க, அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கோஸ்தாழை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து கீரை போடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பழகிறது தான். இப்போ நமக்கு வாணா இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம், ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகிட்டால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுமாரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சா கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும்.
1: இதெல்லாம் பழக்கப்படுத்துறது எவ்வளோ காலம் ஆகும்?
0: ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியது
1: அவ்வளோதான்.
0: குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டியிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும்தான் சாப்பிடும், மற்ற மீன் மற்றத சாப்பிடவே சார்.
1: புண்ணாக்குன்னா கள்ளப்புண்ணாக்கா
0: கள்ளப்புண்ணாக்கு எள்ளுப்புனாக்கா யாருமே கொடுக்க
1: கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ
0: வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது
1: எள்ளுப்புண்ணாக்கு?
0: நம்ம எள்ளுப்புண்ணாக்கு வளர்ச்சி இருக்காது,
1: கடலை புண்ணாக்கு மட்டும்தான்.
0: கடலை புண்ணாக்கு மட்டும்தான்
1: தவிடு போடலாம்,
0: கடல் புண்ணாக்கு போடலாம், பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம்,
1: பருத்தி புண்ணா
0: பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம்.
1: இப்போ நீங்கள் 30 சென்ட் வச்சுருக்கிறீங்க, இந்த 30 சென்ட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு தேவைப்படும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுங்க?
0: குட்டி விட்டுந்தான் எனக்கு டெய்லி 1-2 கிலோ இருந்து போதும் சார். குட்டிக்கு ஒரு ட்ரைவில் ஊற வச்சு அப்படியே ட்ரைவில் வச்சுட்டோம்னா அதை டெய்லி எடுத்துக்கோம் குட்டி விட்டா. குட்டிக்கு பெரிய மீன் ஆன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ புண்ணாக்குன்னா புண்ணாக்கே கொடுக்க மாட்டேன், அதுதான் கலப்படமாக 20 கிலோ. இப்போ நம்ம பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, ஒரு பக்கெட்டு எடுத்துமே ஒரு 4 இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் 1 முறை வைப்பேன், சாயந்தரமாக நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு
1: இருக்கிறேன்
0: நான். அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டா இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்லோ, இதுமாரி
1: கிடைச்சிங்க
0: கிடைச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன் போடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு 2-3 ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்துறது பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்துமொழி அதையும் கொடுப்பேன், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடும்.
1: இலவசமாக தானே கொடுப்பாங்க?
0: ஆமாம், அவங்க வேஸ்ட்டு கீழே குப்பையில் போடுறது அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோம்னா இம்மு எடுத்து அந்த வேஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துமையும் போடுவேன், அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாதிரி எடுத்துன்னா இந்த மகேந்திரா சிட்டி, அப்புறமா நம்ம இது மறைமலைநகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு பேரில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாருங்க. அது ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன், ஒரு பேரல்
1: வாங்குவீங்க?
0: நான் வாங்குவேன், ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டேன்னா ஒரு 3 நாள் பார்த்து திருப்பி 1 பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூ அதை போட முடியாது, ஏன்னா அது ஆயில் ஐட்ட அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு 3 பேரல் போட்டோன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திரும்பி 3 பேரல்
1: வெரைட்டியாக கொடுக்குறீங்க?
0: அதை கொடுப்பேன். ஆனால் நம்ம 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியாக கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதந்தான் அப்படி கப்புனு முழுங்கிடும், அந்த அளவுக்கு ஆரம்பிச்சு. ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகச்சுன்னா கண்டினியூ நல்லா பிடிக்கும் மீன்.
1: இது மாதிரி தீவனத்தை பொறுத்தவரைக்கும் இதை சொல்கிறீங்க, அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா?
0: நோய் நொடி பார்க்குங்க அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன் சார். இப்போது ஒரு நாளைக்கு 3 பேரல் கொடுத்தோம்னா 3 நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது, அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதா, ஜீர்ணிக்கவும் முடியாதோ, அது பார்த்தா
1: தின்னுடும்,
0: கிடச்சதோ தின்னுடும். ஆனால் தின்னும் ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது, ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது
1: வெளியில் வராது,
0: வெளியே வந்துடும், வெளியே வந்து ஓரமாக படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அப்போதான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம் கூடியா இருந்தோம். ஆனால் இப்போ அது மாதிரி திட்டமாக தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டால் போதும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளோ ஒன்று போட்டால் போதும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனால் நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன சின்ன கண்டை மீன்லாம் வருது இப்போ நாட்டு மீன், அதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை.
1: அம்மெல்லாம் வராது?
0: அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக, விரால் மீன், இந்த தேளி, இந்த ஆறா மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆறா மீனே கிடையாது, நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆறா மீனே கிடையாது, சுத்தமாக ஆறா மீன், அசுர மீன்.

0: வளர்ப்புல எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க? ஒரு குத்து மதிப்பா ஏதாவது ஒரு கணக்கு?
1: நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம்
0: ஒரு ஏக்கரில்
1: 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம் 6 மாதம்ன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம்.
0: 7 மாதம்
1: நம்ம ஒரு
0: கணக்குக்கு
1: இப்போ நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுருங்க. 1 லட்சம் ரூபாய் 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம்.
0: அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
1: 63 63 85 33 11 92 11 11
0: பண்ண வாழ்த்துக்கள்.
2: என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்பிட்ட அருமையா விளக்கம் கொடுத்திருந்தாங்கல்ல, கேட்டீங்களா? மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா?
3: கிடைச்சது புள்ள. அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்ல. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பாத்துற வேண்டியதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாற.
2: அக்கா எங்க ஏந்திருக்கிறீங்க? இருங்க, அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க.
3: யாரு புள்ள?
2: கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அதையும் கேப்போம்.
4: இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
5: பொதுவா நம்ம கறவை மாடு இனங்கள் மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவா கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்கறது எதுக்கான வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இனங்கள் இருக்கு இந்த நாட்டு மாடுல. அதுல நம்ம புலிக்குளம் மாட்டு இனம் இருக்கு, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்கு, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பர்கூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழு உழுவுக்கு மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு இது மாதிரி வந்துதான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். சோ நமக்கு தேவை இதை அதிக எண்ணிக்கையில பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு நமக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட்டு மாடுக்கே இயற்கை முறையில் சினப்பிடிக்க வைக்கிறோம். செயற்கை முறையில் நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகள், தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்ப இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போறோம் அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பா ஒரு இனம் இருக்கு கோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
4: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்?
5: கலப்பின மாடுகளா இருந்தாலும் சரி நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம

தொன்று தொட்டு வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பழகும். குறிப்பா பகல் நேரத்திலையும் ராத்திரி நேரத்திலையும் கிடமாடுன்னு சொல்றோம், அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்கறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை. அது கலப்பின மாடுகளையும் வளர்க்கறாங்க, நாட்டு மாடுகளையும் வளர்க்கறாங்க. இரண்டாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பகல் நேரத்துல மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்துல அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகையை போட்டு மாடக்கூடாது கெட்டி. சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சல்ல வந்து

0: உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது தொழில்நுட்பமும் வந்துருச்சு. சோ இதுல வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டைக்குள்ளேயே இருக்கும். அப்ப அந்த கொட்டையில வந்து காலையில வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தெல்லாம் எடுத்துட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும் போது அந்த மாடு வந்து வெளியில நிற்கும், அதுல வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டைகளுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டைக்கு போயிடும். அப்ப பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டைக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது, இந்த மூன்று வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தே நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசுந்தீவனமும் கொடுக்கணும், உலர் தீவனமும் கொடுக்கணும். இந்த வளர்ப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி வளர்க்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து பால் உற்பத்தி, அது வருமானம் கிடைத்தாலும் நமக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு எதுல வருதுன்னா உற்பத்தி செலவு, தீவன செலவு. அப்ப தீவன செலவை குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும், மரவகை பசுந்தீவனம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழை காலங்கள்ல வாங்குவோம், மழை காலங்கள்ல மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில அங்க மேய்ச்சல் தரையில அதிகப்படியான புல் இருக்கு, மேயுது. முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்க வந்து மாடுகள் எல்லாம் வித்துருவோம், ஆடுகள் எல்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும் விக்கணும், நம்ம என்ன சொல்றோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரவகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்ப அந்த மரவகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா மாடுக்கு தீவனமா நம்ம கொடுக்கலாம். அப்ப இந்த மரவகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்ப இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமா கொடுக்கலாம். அப்ப மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழைதான் வேணும் அப்படின்னு இல்ல. அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தா கோடை காலத்துல சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அதுல இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: கிராமத்துல அங்கங்க விவசாயிகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்ப இந்த மூன்று வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்துல, கலப்பு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளவு கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றோம். இது வந்து சராசரியா ஒரே அளவு இல்ல, சென பிடிக்காத மாட்டுக்கு தனியா அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும், சென பிடித்த மாடுக்கு தனியா அதுக்கு ஒரு கிலோ தீவனம் கலப்பு தீவனமோ பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு உற்பத்தியை செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தே பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம் SNF. ஸோ இதை வச்சுதான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப அந்த கொழுப்பு சத்தும் SNF நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்திய கூறுகள் உண்டு. அப்ப கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்ப கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையா கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்துல இந்த மாடுகளோட பராமரிப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டு அவங்க இதை முறையா செய்யணும்.
0: மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு வந்து மூணு நாள் இருக்கும் மாடு. மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்ல, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்கு. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து திரவம் ஒண்ணு ஒரு

0: கோலை மாதிரி அடிக்கும், மேல இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும், அது வந்து எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வந்து வடியும். இது வந்து கரெக்டா வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில வந்து தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்துல நீங்க செயற்கை முறை கருவூட்டல் சினை ஊசி போட்டீங்கன்னா 100% சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுப்பட்டு நீங்க அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும், மாடு மேல தாவும், மற்ற மாடுகள் வந்து இந்த மாடு மேல தாவறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிடறது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு வந்து அப்படி சோர்வாவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலக்கி போடும், இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வேண்டிய திரவம் வந்து அந்த அறையிலிருந்து விழுகிறது வந்து அந்த முதல் நாள் பருவத்துக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ள சினை ஊசி போட்டா 100%, 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு, 3வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்கு கருத்தரிப்புக்கு. அதனால இந்த இனப்பெருக்கம்ன்றது வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு வந்து சினை பிடிச்சிச்சுன்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும்.
1: என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்புல இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே.
1: ஆமாக்கா, அதை நாம சரியா கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்புல நாம நினைச்ச லாபத்தை அடைய முடியும்.
2: ஊர்ல மாட்டு பண்ண வச்சிருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்றேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
1: நிச்சயம் சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த தகவல்களை சொல்றேன், அவங்களும் பயனடையட்டும்.
2: ரொம்ப நல்லது புள்ள, இப்பயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாறேன், இரு புள்ள.
1: இருக்கேன்க்கா இருக்கேன், டீயை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டாங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர்

திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென்மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென்மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கையின் நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின்போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

காலநிலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-7222 இதோட இணைப்பு எண்ணாக 046-5-2 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது, 890-3257-0339. அருமையான நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், பாடல்கள், கவிதைகள், கதைகள் எதுனாலும் சொல்லிக்கலாம். இதில் வந்து தயக்கப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அருமையாக பேசலாம் நீங்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து எங்க இருந்து பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம நிலையத்துக்கு நீங்க கால் பண்ணி பேசிருக்கீங்களா? அப்படியா, சரி. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க கேப்போம்.
1: Clap your hands. It's up to the new. It's up to the new.

0: அழுதுனா? அழகா பாடியிருக்கீங்களே. சரி கொடுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். நீங்க யார் பேசுறீங்க?
1: அபினவர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் எத்தனை வச்சிருக்கீங்க கைவசம்?
1: ஒன்னு.
0: ஒன்னே ஒன்னு. சரி சொல்லுங்க கேப்போம்.
1: எண்ணி திணிக்க கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பொருள் ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை ஆராய்ந்த பிறகே தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் அதை பற்றி எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். நன்றி.
0: ஆஹா, அருமையா சொல்லிட்டீங்களே. ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க நிகழ்ச்சியில. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: தேங்க்யூ.
0: நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். அதை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா வெளியே கொண்டு வரலாமே. வணக்கம். யார் பேசுறீங்க இங்கிருந்து? வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க இங்கிருந்து? யார் பேசுறீங்க? இன்னொரு வாட்டி பேர் சொல்லிருங்க சத்தமா.
2: குதிரை ஒரு நாய் அந்த நாய இந்த குதிரைக்கு மேல வச்சு கூட்டிட்டு போச்சுனா.
0: சரி,
2: அதெல்லாம் அத பார்த்த மக்கள் சொல்லிச்சுனா அவங்க எல்லாரும் புகழ்ந்து
0: பாராட்டினோம். சரிம்மா, அருமையான கதை சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாட்டு பாடுங்களேன் கேப்போம். அழகா
3: பாடிட்டீங்க.
0: ஒரு லைன கடைசி விட்டுட்டீங்களா? அழகா பாடியிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாடல்?
3: நன்றி
0: நன்றி நன்றி.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை. சில குழந்தைகளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடலாமா? பிள்ளைகள்னால யாருக்கும் பிடிக்காம இருக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே. ஆனாலும் எப்போவாவது திட்டு வாங்கிக்கிட்டே இருப்போம். திட்டு வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்ன காரணம் அப்படின்னா கீழ்ப்படிதல். அதாவது பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு சொல்லும்போது அதை ரொம்ப பொறுமையாக அமைதியாக உட்காந்து கேட்டாலே போதும், கீழ்ப்படிதல் தன்னால் வந்துடும். அப்போ அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தா போதும். அதாவது இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வந்து அந்த பொறுமைக்கு அப்புறம் தான் அது வருது. கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டோன்னு வச்சுப்போமே, அதுதான் கீழ்ப்படிதல். நாம் வந்து நிறைய விஷயங்களை யாராவது பேசும்போது அதில் பாதியில் அப்படி கட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பெரியவங்க ஒரு விஷயங்களை சொல்லுவாங்களா, ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேட்டாங்க, வேண்டாம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அதை பொறுமையாக கேட்டாலே அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஆஹா, நம்ம சொல்கிறத ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரியவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவாங்க. அப்போ நீங்கள் எதிர்த்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கும்போது

0: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிமடம், நாகர்கோவில். 2330666.
5: வளர தயாரா.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் இணைந்திருப்பது நமது குறிப்பாளர்களின் நூலிருந்து பட்டாம்பூச்சிகள் நேர்லை. அதாவது நம்ம கீழ்ப்படிதல் அதுக்கு முன்னாடி பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பொறுமை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நம்ம இருக்க இருக்க இருக்க இருக்க நம்மளுக்கு இந்த பொறுமைங்கிறது வரவே செய்யாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் பார்த்தீங்களா. அப்போவும் பெரியவங்க அல்லது அடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ கண்டிப்பாக பொறுமை வரவே வராது. இல்லை எனக்கு ஏதோ தெரியலை அதனால தான் திட்டுறாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் என்னையே நோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுமைங்கிறது கண்டிப்பாக நம்முடைய லைஃப்பில் வந்துடும். பொறுமையாக இருந்தாலே நம்மளுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். எல்லாரும் நம்மளை நேசிக்கும்படியாக நம்மளுடைய லைஃப்பை நம்ம தொடங்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கடித வழி நேயர் விருப்பம். நேயர்களை இப்பொழுது முதல் 9 மணி வரை கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிப்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக தியாகம் படத்திற்காக வசந்த கால கோலங்கள் அப்படிங்கிற ஒரு பாடலை விரும்பி கேட்டு நமக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர் கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: வாழற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கடிதவழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வியட்நாம் வீடு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கே வி மகாதேவன் இசையில். உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர் கட்டிமாங்கோடிலிருந்து எஸ் அன்பழகன் இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கடித வழி நேயர் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கும் நேயர், ஜென்டில்மேன் படத்திலிருந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். இந்த பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம் கடிதம் எழுதியிருக்கும் நேயர், கோட்டாரிலிருந்து கே மகேஸ்வரி இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோ ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

கடிதவழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு கேட்டுடலாம். கல்லுக்கூட்டத்திலிருந்து ரா வருவேல், இவர் வந்து அவருடைய விருப்ப பாடலை கடிதம் மூலம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு. ராஜா கைய வச்சா படத்திலிருந்து மழை வருது மழை வருது குடை கொண்டு வான்னு ஒரு அருமையான பாடல், கேஜேஎஸ் சசிச்சித்ரா பாடியது, இளையராஜா இசையில். இது உங்களுக்காக மழை வருது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: கடித வழி நேயர்விருப்பு நிகழ்ச்சியில் நிறைவாக டார்லிங் டார்லிங் டார்லிங் இந்த படத்திலிருந்து ஓ நெஞ்சே நீதான் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

இதுவரை நாம் கேட்டு ரசித்தது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: துறைசியில் தொடர்வது பொங்கி வரும் காவேரி படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியது இளையராஜா இசையில்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திரையில் நிறைவாக பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில்

0: மதுரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடக மலர் சென்னையிலிருந்து.
1: நேரம் இப்போது 9:30.
2: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஏஐ கலாட்டா நாடகம்.
3: மண்ணுல மண்ணன் எடுக்கலாம், கடல்ல கடலை எடுக்க முடியுமா? அடி கூறு கட்ட மருமகளே.

0: எத்தனை வருஷம் போனாலும் உன என்னால திருத்த முடியுமா? உன் செல்போனு ராத்திரியில வர குல்பி ஐஸ் வண்டி மாதிரி டொங்கு டொங்குன்னு அடிக்குதே, எடுத்தாவே என்னடி?
1: படிச்சுதான் எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குவாங்க, ஆனா இந்த கிழவி டெத் சர்டிபிகேட் எப்பதான் வாங்க போகுதோ தெரியல. கூப்பிட்டீங்களா? எதுக்கு?
0: உன்ன மடியில போட்டு கொஞ்சம் போன் எடுறி.
1: இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, யாரு?
2: ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேன். என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். அப்பாட சொல்லி அவசரமா ஒரு 5000 ரூபாய் இந்த நம்பருக்கு போட்டு விட சொல்லுமா, ரொம்ப அவசரம், இப்பவே சொல்லு.
1: அப்படி என்னடா அவசரம்?
2: அம்மா இப்ப சொல்ல நேரம் இல்ல, வீட்டுக்கு வந்து சொல்றேன், அவசரம் உடனே அனுப்ப சொல்லு.
1: என்னங்க என்னங்க?
3: என்ன என்ன மேதா சொல்லு? என்ன
1: குமார் போன்ல பேசினியா?
3: சரி,
1: ஏதோ அவசரமா அவன் ஃப்ரெண்டு நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய அவசரமா அனுப்ப சொன்னான்.
3: 5000 ரூபாய் கேட்டானா? குமாரா பேசினியா?
1: ஆமாங்க, குமார் தான் பேசினா. பதட்டமா பேசினா, உடனே அனுப்புங்க.
3: சரி சரி அனுப்புறேன். என்னவா இருக்கும்?
0: எருமைய மேய்க்கிறவன் எமே, புருஷனை மேய்க்கிறவ விமே. அதுதான் உன்னை மேய்க்கிறவன் பொண்டாட்டிய சொல்லிட்டாலே பிறகு என்ன கேள்வி? அனுப்பி வைடா.
3: அனுப்பிட்டேம்மா, இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும்ல, வேற நம்பருக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா? அதனால அப்படி யோசனையே, குமார் தான் பேசினானா என்னன்னு தெரியல, இதுதான் அனுப்பிட்டேம்மா.
1: சத்தியமா அவன் தாங்க பேசினா, அவன் போனு சார்ஜ் தீந்து போச்சான், அதனால ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து பேசி பணம் அனுப்ப சொன்னியான். எனக்கு தெரியாதா அவன் குரலு?
0: கண்ணு குரலு மாட்டுக்கு தெரியாதா?
1: கிழவி என்ன மாடுன்னு சொல்றதுக்கு என்ன வசனம் பேசுது? கண்ணு குட்டி குரலு மாட்டுக்கு தெரியாதான்னு. சரி விடுங்க அத்தை, வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு அதோ குமாரே வந்துட்டானே. என்னடா குமாரு, எதுக்கு அவசரமா உன் ஃப்ரெண்டு நம்பருக்கு 5000 ரூபாய போன்ல அனுப்ப சொன்ன?
2: என்னமா சொல்ற? நானா பணம் அனுப்ப சொன்னா? ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? நான் எதுக்கு அவனுக்கு பணம் அனுப்ப சொல்ல போறேன்? நீ முதல்ல அந்த நம்பரை காட்டு.
1: இந்தா பாரு உன் ஃப்ரெண்ட் நம்பர்.
2: ஐயோ அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட. இந்த நம்பர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா.
1: உன் குரல் தான்டா கேட்டுச்சு, சத்தியமா சொல்றேன்.
2: ஏமா, அது ஏஐ யூஸ் பண்ணி யாரோ என் குரல்ல பேசி பணத்தை ஏமாத்திருக்காங்க. எப்படியோ நம்ம குடும்பத்தை தெரிஞ்சவங்களா தான் இந்த மோசடிய செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய மோசடி நடக்குதுமா. புது நம்பர் வந்தா முதல்ல எடுக்க கூடாது, அப்படி எடுத்தாலும் எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும், இல்லனா இப்படி தான் ஏமாறணும்.
0: என்னமோ செல்போனு ஏஐன்னு போட்டு கொலப்புறிய. எங்க காலத்துல பேங்க்ல தான் பணத்தை எடுத்தோம், நிம்மதியா இருந்துச்சு. 1000 ரூபாய் போட்டா 1200 ரூபாய் வட்டியோட வந்துச்சு. இப்ப 1000 ரூபாய் போட்டா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு கழிச்சு புட்டு 800 ரூபாய் தான் கிடைக்குது. அது கூட பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் போன் செஞ்சு நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல 16 இலக்கம் சொல்லு 32 இலக்கம் சொல்லுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் பெருகி போச்சு.
3: அம்மா இங்க பாரு, இப்ப ஒன்னு எடுத்துக்க, உன் அனுபவத்துல எவ்வளவு நல்லது சொல்ற, அது உன் பிளஸ். தோணா தோணு கத்தி எங்க உசுரையும் எடுக்கிற, அது உன் மைனஸ். அதே போல எல்லா தொழில்நுட்பங்கள்லயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் அடிகள் அழகா சொல்லியிருக்காருல. மழை பெய்யல அப்படின்னாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம். சரிடா குமாரு, இன்டர்வியூ போனில என்னாச்சு, வேலை கிடைச்சிச்சா?
2: ஆடா போங்கப்பா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துலயும் ஏஐ கொண்டு வந்தா இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு.
0: ஏண்டா சின்னவனே இந்த ஏஐ அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா என்னடா?
2: பாட்டி மனுஷனுக்கு எத்தனை அறிவு?
0: அட அறிவு கெட்டவனே, இது தெரியாதா? 6 அறிவுடா.

0: அந்த ஆறாவது அறிவை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் நுண்ணறிவு. அதை இப்ப செயற்கையா உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஏ பாத்துக்குமா. அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை
1: குமாரு? அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவதான கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஏஐ பத்தி நல்லா புரிச்சு புரிச்சு மேஞ்சுகிட்டு இருக்காளே.
0: இருக்கலாமா, இருந்தாலும் ஏஐ வளர்ச்சியால இனி வெறும் கோடிங் திறமைய வட்டு வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமா. சிக்கலுக்கு தீர்வு காண்ற திறமையும் அப்புறம் ஏஐய சரியா பயன்படுத்துற அறிவும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. சில தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ செஞ்சாலும் மனுஷங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் முடிவெடுக்கிற திறமைக்கும் தான் அதிக மதிப்பு கிடைக்கும் எதிர்காலத்துல. சோ ஐடி ஒர்க்கர்ஸ் புதுசா திறமைகளை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பெல்லாம் கோடிங் இல்லமா, ஸ்மார்ட் திங்கிங் தான் சக்சஸ்க்கு முக்கியம்.
2: என்ன, நம்ம வீட்ல காலையிலேயே பட்டிமன்றம் நடக்குது.
3: வாடி என் செல்ல பேத்தி சாமிலி குட்டி, உங்க ஆத்தா இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாலோ தெரியல, 5000 எவங்கிட்டயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. எங்க காலத்துல

0: மூலம் ரிமோட் டிஜிட்டல் கட்டுப்பாடு வழியா மெக்சிகோல 40 வயசு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
1: கிருஷ்ணா கிருஷ்ணா, சரி அதை விடு. அந்த 5000 எவன் ஏமாத்தி இருப்பியா? எப்படி ஏமாத்துனியா? டேய் குமாரு, பொய் சொல்லாம சொல்லு. அந்த பணத்தை நீ தானே ஏமாத்தி வாங்கின?
2: அவனை கண்டாலே நீங்க கரிச்சு கொட்டுவீங்களே.
0: அம்மா, அவன் தாமா நேத்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விடாத புடி.
3: ஏ குண்டு, என்ன ஐடில வேலை பாக்குறன்ற திமுறா?
0: ஆமாண்டா, தண்ட சோறு. 10 அரியர் வச்சிருந்தா எப்படி வேலை கிடைக்கும்?
3: அம்மா பாருமா அவள.
2: ஏய் விடுறா குமாரு, அவ அப்படித்தான் பேசுவா. நீ சாப்பிடவா.
3: சாப்பாடு தானே, இந்தா வாரேன்.
1: கண்ணே நம்பாதே, உன்னை ஏமாத்தும் அறிவை நீ நம்பு.
0: என்ன பாட்டி பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது? ராத்திரி ஆயிருச்சு, தூங்காம என்ன இப்படி பாடிக்கிட்டு இருக்க?
1: ஆமாண்டி பேத்தி, எங்க காலத்துல நினைத்தத முடிப்பவே அப்படின்ற படத்துல பா நீலகண்டன் டைரக்ஷன்ல இந்த பாட்டு அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்க ஏஐயோ பிஐயோ அந்த பாட்டையே உண்மையாக்கிட்டாங்க. போன்ல என்னென்ன பித்தலாட்டம் செய்ய போறாங்களோ தெரியல. சரிடி பேத்தி, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன பாட்டி, என்ன சந்தேகம் உனக்கு? கேளு சொல்றேன்.
1: நீங்க என்னென்னவோ செய்றீங்களே, என் மருமக, அத உங்க அம்மா என்ன பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு ஏஇல கண்டுபிடிக்க முடியுமா?
0: அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு உனக்கு தர்றேன். சரி, நைட்டு 10 ஆச்சு, நான் தூங்க போறேன். குட் நைட் பாட்டி.
1: குட் நைட் ராசாத்தி.
0: பாட்டி என்ன சொன்னாங்க? அம்மா மனசுல நினைக்கிறத அப்படியே பாட்டி தெரிஞ்சுக்கிறனுமா? இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிட்டா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க நினைக்கிறத வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால திருட்டு பயம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மத்தவங்க நினைக்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால உலகத்துல திருட்டு, கொலை, கொள்ளை, வன்முறை அத்தனையும் அழிச்சிடலாம். ஆனா அது சாத்தியமான்னு தெரியல. ஏன் சாத்தியம் இல்லை? இந்த நவீன தொழில்நுட்பத்தை நம்மளால ஏன் உருவாக்க முடியாது? உருவாக்கலாம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதை திருப்பி இப்ப பார்த்துட்டேன்னா சரியா வந்துடும், ஒரு யோசனை கிடைக்கும். இந்த இப்ப உடனே பாக்குறேன்.
4: நினைத்தாலே இயங்கும் கம்ப்யூட்டர், செல்போன், உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு வரப்பிரசாதமா ஆக போற ஒரு புதிய தொழில்நுட்பம். சின்னதா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நபர் கம்ப்யூட்டரையோ அல்லது செல்போனையோ தொடாமலேயே வெறும் நினைப்பாலேயே இயக்குனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்கள் இத நிஜமாக்கியிருக்காரு. அதுக்கு பேரு நியூராலிங் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தாங்க. மனுஷங்களோட மூளையில மிகச்சிறிய, அதாவது ஒரு நாணயத்தின் அளவே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப அறுவை சிகிச்சை மூலமா பொருத்துவதுதான் இந்த திட்டம். இந்த சிப்ல இருந்து நூல் இலையை விட மெல்லிய இலைகள் மூளையின் திசுக்களுக்கு செல்லும். நாம எதையாவது செய்ய நினைக்கும் போது மூளையில உருவாகும் மின் அலைகள் இந்த சிப்ப பிடித்து அதை ப்ளூடூத் மூலமா கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த திட்டம் 2016 எலன் மஸ்கால் தொடங்கப்பட்டுச்சு. பல ஆண்டுகளா குரங்கு மற்றும் பன்றிகளிடம் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2024 ஜனவரி 28 முதல் முறையா ஒரு மனிதனுக்கு இந்த சிப்பு பொருத்தப்பட்டுச்சு. அவரோட பேரு நோலன் அர்பாக். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு விபத்துல சிக்கினதுனால இவருக்கு கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. அவரால கை கால்கள் அசைக்க முடியல. ஆனா இந்த சிப்பு பொருத்தப்பட்ட சில வாரங்களிலேயே அவர் தனது மனதாலேயே கம்ப்யூட்டர் திரையில் உள்ள கர்சரை நகர்த்தி ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த சிப்பு மூலமா முதன் முதலில் செய்த காரியம் என்னன்னா, இரவு முழுவதும் தூங்காமலேயே சிவிலைசேஷன் 6 அப்படின்ற கம்ப்யூட்டர் விளையாட்டை விளையாடினதுதான். இதன்

0: விளைவாக 2024 ஆண்டு ஜூலை மாதம் மாற்றுத்திறனாளி அலெக்ஸ் என்பவருக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டு வெற்றியும் பெற்றுச்சு. இந்த திட்டத்தோட பயன்கள் என்னென்னா, இந்த சிப் பொருத்துவது மூலமா பக்கவாதத்தால கை கால் செயலிழந்தவர்கள் பிறர் உதவி இல்லாமயே போன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஞாபகமறதி நோயான அல்சைமர் போன்ற மூளை தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சிப்ப பொருத்துறதுக்கு பெரிய ஆபரேஷன் எல்லாம் தேவையில்லைங்க. இந்த திட்டம் மூலமா ஒருவர் எதிர்காலத்துல பேசாமையே இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறத இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வரப்போகுது.
1: இதே மாதிரி நிறைய டெக் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.
2: வாவ், சூப்பர். எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்பவே பாட்டி சொன்னதை நான் உருவாக்குறேன். அப்படி நான் உருவாக்கிட்டா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன நடக்கும்? சரி, இப்ப தூங்க போவோம்.
3: ஒரு எறும்பு நினைச்சா யாரோட காதை வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சாலும் ஒரு எறும்போட காதை கடிக்க முடியாது. மாமியா நினைச்சா எல்லா மருமகளையும் அடக்க முடியும். ஆனா ஒரு மருமக நினைச்சா எந்த மாமியாவையும் அடக்க முடியுமா? ஏண்டி ஏண்டி,
4: என்னங்கத்த,
3: என்ன பத்தி நீ என்ன நினைச்சுகிட்டு இருக்கற?
4: நான் துணியத்தான நினைச்சுகிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏன் நினைக்கிறேன்?
3: போய் சொல்லாத. காலையில உன் புருஷன் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
4: 3 கோழி நடந்துச்சு, 2 ஆடு நடந்துச்சு, 3 பன்னி கூட தான் நடந்துச்சு.
3: இந்த வியாக்கியானம் நான் உன்கிட்ட கேட்கல. அவன் உன்கிட்ட என்ன சொன்னியா?
4: என்ன சொன்னியா? இல்லத்த இல்லத்த, என்ன சொன்னாரு? ஸ்கூட்டரு ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு.
3: நீ என்ன சொன்னதுக்கு?
4: நல்லா மிதிங்கன்னு சொன்னேன்.
3: மிதிச்ச
4: அடக்கடவுளே, நான் என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்சேன் அப்படிங்கறத இந்த கிழவிக்கிட்ட எப்படி சொல்றது? நான் ஒண்ணு நினைக்கலத்த.
3: ஏய், திரும்பவும் போய் சொல்லாதடி. நீ ஸ்கூட்டர மிதிக்கிற போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
4: அத்த, நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நான் சொல்றேன் நீ என்ன நினைச்சேன்னு. உன் புருஷனை பார்த்து நீ எங்க அந்த ஸ்கூட்டர கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு தானே வண்டிய மிதிச்ச? நான் சொல்றது உண்மைதானே?
4: அடடடா, இந்த அத்தை எப்படி என் மனசுல இருக்கிறது எல்லாம் சரியா சொல்லுது?
3: நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு தானே மிதிச்ச?
4: அத்தை, நான் நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கத்த. நீங்க சொல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிடும். சொல்லுங்கத்த.
3: அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்ல மட்டும் இல்லடி, நம்ம தெருவுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னா என்ன சோதிச்சு பாரு.
4: ஓகே அத்த. காலையில வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது எங்க வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன நினைச்சாரு சொல்லுங்க பாப்போம்.
3: வேண்டாம், வீண் வம்பு, அத மட்டும் கேட்காத, சொல்லிப்புட்டேன்.
4: அப்படின்னா நீங்க ஏதோ பொத்தாம் பதுவுல என்ன பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. யாரு நினைக்கிறதையும் உங்களால சொல்லவே முடியாது. ஏத்த இப்படி ரீல் விடுறீங்க?
3: என்னையா வெறுப்பேத்துற? உன் புருஷன் உன்னை பத்தி என்ன நினைச்சான் தெரியுமா? காயிலாங்கட ஸ்கூட்டர இவன் அப்ப என் தலையில கட்டுனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர கூட பரவாயில்ல, ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாத இவள என் தலையில கட்டுனியான் பாரு இவங்க அப்ப. அது அதை விட கொடுமை அப்படின்னு நினைச்சான்.
4: என்னது, அப்படியா நினைச்சாரு அந்த மனுஷன்? வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், ஒரு பிடி பிடிக்கிறேன், அப்ப தெரியும் இந்த அல்லாதா யாருன்னு.

0: அப்பப்பப்பா, இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, ஆஃபீஸ் டென்ஷன் தாங்க முடியல. லதா, லதா, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாவே.
1: காஃபியா கேக்குது? காஃபி இப்ப கேட்க வேண்டாம், ஒரே டயர்டா இருக்காரு. ஏங்க, இந்தாங்க காஃபி. ஆமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க?
0: அத ஏன் கேக்குற?
1: சரி, கேக்கல.
0: ஏய் லதா, கேளு. யார்ட்டையாவது மனசு விட்டு பேசினாதான் டென்ஷன் குறையும்.
1: அப்ப சொல்லுங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
0: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அத பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ட்ரெய்னிங்ல என்ன சொன்னாங்க?
0: ஏஐல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களதா.
1: ஏஐனா செயற்கை நுண்ணறிவுன்னு தெரியுங்க, ஆனா அதுல என்ன நன்மை இருக்கு?
0: லதா, உனக்கு எளிமையா சொல்றேன் பாரு, சிம்பிளா. ஒரு காரை யார் ஓட்டுறது?
1: டிரைவர் தான் ஓட்டுவாரு.
0: டிரைவர் இல்லாம காரை ஓட்ட முடியுமா?
1: இது என்னங்க வேடிக்கையா இருக்கு, டிரைவர் இல்லாம எப்படிங்க கார் ஓடும்?
0: ஓடும். லதா, ஏ ஐயால டிரைவர் இல்லாம கார் ஓடும் எப்படின்னு கேக்குறியா? எங்க அம்மா காலத்துல வாளியில தண்ணி இறைச்ச கையால துணிய துவச்சு அதை பிழிஞ்சு கொடியில காய போட்டாங்க. ஆனா வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதும் என்னாச்சு, அதுல செட் பண்ணி வச்சுட்டு நாம துணிய மிஷின்ல போட்டா போதும், நாம போய் ஜாலியா டிவி பாக்கலாம். அதுவே தண்ணிய ஊத்தி, அதுவே துவச்சு, அதுவே அலசி, அதுவே காய வச்சு கொடுக்குது. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லதா? அதே மாதிரி தான் இந்த ஏஐல மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் மூலமா எழுதுறாங்க, ஈஸியா அது மாத்தி கொடுக்குது. இப்ப எலான் மஸ்க் அவரால் உருவாக்கப்பட்ட கார்ல ஸ்டேரிங்கா இருக்கட்டும், பிரேக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த கியரா இருக்கட்டும், கிளட்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம எந்த ஃபங்க்ஷனுமே கொடுக்காம அந்த ஏஐயே எல்லாத்தையும் பண்ணிரும். இப்ப அந்த கார்ல பிரேக் போடணும்னு நினைச்சா அந்த காரே பிரேக் போட்டுருமா. நீளமான சாலையில காரோட வேகத்தை அதுவே கூட்டிக்கும், அதுவே குறைச்சிக்கும். சுருக்கமா, ஒரு மிஷினுக்கு ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயத்த பண்றதுக்கான பவர் தர்றதா இந்த ஏஐ, புரியுதா? உதாரணமா, நாம பண்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், இத கம்ப்யூட்டர் பண்ணா அதுதான் ஏஐ.
1: ஏங்க, நீங்க இப்ப சொத்த கத்திரிக்காயும் அழுகன தக்காளியுமா வாங்கிட்டு வரீங்களே, அத உங்க ஏஐயால நல்ல சாமானா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா. நீ வாட்ச் வாங்கணும்னா

0: அவங்க கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், கோபிக்க மாட்டீங்களே?
1: நான் என்னைக்கு கோபிச்சிருக்கலதா? கேளு.
0: நேர்ல கோபிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நல்லா திட்டுவீங்க.
1: நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுலதா.
0: காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன என்ன சொல்லி திட்டுனீங்க?
1: ஏய், என்ன சொல்ற? நான் உன்னை திட்டுனா?
0: ஆமா, உங்க மனசுக்குள்ள திட்டிருக்கீங்க.
1: ஏய் கிண்டலா, இங்க பாரு. சரி, அப்படியே நான் மனசுக்குள்ள திட்டினாலும் உனக்கு அது எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா?
0: ஆமா, நான் மந்திரவாதிதே. நீங்க மனசுக்குள்ள என்ன என்ன திட்டினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
1: தங்க விக்கிற விலையில தங்க வாங்கி தர முடியாது. வேணும்னா ஒரு பட்டுச்சேலை எடுத்து தர்றேன். சொல்லு, நான் உன்னை என்ன சொல்லி திட்டுனேன் சொல்லு பாப்போம்.
0: காயிலாங்கடை ஸ்கூட்டரை இவ அப்பே ஏன் தலையில கட்டிட்டியா? இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத இவளை ஏன் தலையில கட்டிட்டியான் பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா?
1: உண்மையிலே நீ மந்திரவாதியா? நான் நினைச்சத எப்படி கரெக்டா சொல்ற? ஆச்சரியமா இருக்குல்லதா? அது எப்படி இல்லதா? பிளீஸ், ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிறத எப்படி மத்தவங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குல்லதா? பிளீஸ் பிளீஸ்லதா சொல்லு. இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சூப்பரான பட்டுச்சல் எடுத்துறேன்.
0: ஆஹா, முதல்ல கடைக்கு நீ கூட்டிட்டு போங்க, வந்து சொல்றேன். அத்தை அத்தை, ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம். இந்தாங்கத்த உங்களுக்கு பட்டு புடவை 5000 ரூபா, எனக்கு 500 ரூபா புடவை தான். உங்க புள்ள வாங்கி கொடுத்தாரு, 1000 தான் சொல்லுங்க. அம்மா மேலதான் அவருக்கு பாசம் அதிகம்.
2: அப்படியா? எங்க கொண்டா பாப்போம்.
0: இந்தாங்கத்த, 5000 ரூபாய் பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 ரூபா புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிழவிக்கு தெரியவா போகுது?
2: நீ இப்ப என்ன நினைச்ச தெரியுமா? 5000 ரூபா பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும் தானே தெரியும். இந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு தானே நினைச்ச? என்னடி மருமகளே, நான் சொன்னது சரியா? நான் உனக்கு மாமியாரடி.
0: அத்த அத்த, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. நீங்க என் புருஷனை பத்தி சொன்னதை வச்சு நான் அவரை ஏமாத்தி புடவை வாங்கிட்டேன்.
1: என்னது, நான் காலையில நினைச்சத நீதான் சொன்னியாமா? எப்படிமா எப்படிமா உனக்கு இந்த பவர் வந்துச்சு?
2: அது இந்த மீனாட்சிக்கு, அந்த மீனாட்சி கொடுத்த சக்திடா. யார் என்ன நினைச்சாலும் என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்.
1: அதாமா, அதான் எப்படிமா? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எங்க மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டாதபடி நான் நடந்து ப்ரமோஷன் வாங்கிடுவேன்லமா.
2: நேரம் வரும்போது உனக்கு நான் சொல்றேன். அடியே மருமகளே, இனி நீ என்ன பத்தி கடுகளவு கூட தப்பா நினைக்காத. நினைச்ச தொலைச்சு புடுவேன், தொலைச்சு.
3: சக்சஸ் சக்சஸ் சக்சஸ் பாட்டி மூளையில சிப்ப சாலு வச்சோம். பாட்டி மத்தவங்க நினைக்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சக்சஸ்.
0: ஏண்டி ஷாம்லி, மணி 8 ஆக போகுது, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எந்திரிடி எந்திரி.
3: இருமா இருமா, எந்திரிச்சிட்டேமா இருமா. என்னது, பாட்டி மூளையில நான் சிப்பு வச்ச மாதிரி கண்டதெல்லாம் கனவா? பாட்டி ராத்திரி படுக்கும் போது புலம்பிக்கிட்டே படுத்துச்சு. நீங்க என்னென்னமோ செய்யறீங்களே, உங்க அம்மா என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை நான் யோசிச்சுக்கிட்டே படுத்தனால இந்த கனவு வந்துருச்சு போல. அம்புட்டும் கனவுதான். அம்மா சீக்கிரமா காஃபி போடுமா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் குளிக்க போறேன்.
0: சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன்.

0: அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: ஏண்டா பதறி ஓடி வர? இன்னைக்கும் எவனாவது பணத்தை ஏஐ மூலமா ஏமாத்திட்டானா?
0: ஏமாத்தலமா, ஏற்கனவே உன்ட்ட போன்ல 5000 ரூபாய் வாங்கி ஏமாத்துறவனை கண்டுபிடிச்சிட்டேன்.
1: யாரு யாரு?
0: என் அன்பு தங்கச்சி குண்டுதான். அம்மா, இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் என்னைய பார்த்தா, அவ என்கிட்ட, அண்ணா உங்ககிட்ட கலாட்டா செய்யத்தான் ஷாமிலி என்கிட்ட இருந்து போனை வாங்கி ஏஐ மூலமா குரலை மாத்தி பேசி 5000 ரூபாய் ஜிபேல வாங்கியிருக்கான்னு சொன்னா. இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எனக்கு கிஃப்ட் வாங்க அப்பா பணத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அவ பணத்திலயே வாங்கின மாதிரி டிராமா போட்டிருக்கா. ஏ குண்டு, எவ்வளவு பயங்கரமான ஆளு நீ!
2: சாரிண்ணா, சும்மா ஜாலிக்குதான். நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அந்த சதிகாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி சரி, போய் பீரோ திறந்து பாரு, உனக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் காத்துட்டு இருக்கு.
3: டேய் குமாரு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, போய் பிறந்தநாள் பரிச வாங்கிக்கடா.
4: வாவ், ஸ்மார்ட் வாட்ச், கூலிங் கிளாஸ், செம்ம. தேங்க்ஸ் குண்டு, தேங்க்ஸ்.
5: ஹாப்பி பர்த்டே குமார்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலா மற்றும் நேரலை நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை எங்களோடு கேட்டு மகிழ தொடர்பு கொள்ளுங்கள். 2602400 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907722. கூடவே இணைப்பேனாக 04652 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257309. நிலாமுற்றம் நேரலையில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் அழைப்பாளர் யாரு, இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாவே இருக்கிறேன். பாரசாலை

0: உத்தமூர்த்தி
1: சொல்லுங்க பாடல்.
0: படம் உத்தம புத்திரன். அந்த படத்துல யாரடி நீ மோகினி கூரடி பொன்மணி என்கிற பாடல் வேண்டும்.
1: இந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி.
0: நன்றியம்மா. நன்றி நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிலாமுற்றத்தில் நம்மோடு இணைந்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல்? யாரோ சொன்னார் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இது உங்களுக்காக. நன்றி.
3: நன்றி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர் ஆடை கொஞ்சம் அசைந்தா, உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைத்தேன் கை கொடுத்தேன் உன் விழியாலே வரந்தான்.

வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டர்ன் ஜெயந்தி, முன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம்

சொக்க தங்கம் உடம்பு, நீ சொல்லும் வார்த்தை கரும்பு, முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு, வெள்ளி தட்டில் அ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிலா மற்றும் நேரலையில் பேசி காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம். வணக்கம், நான் மார்த்தாண்டம் பக்கம் வெட்டுமணில இருந்து ராஜசேகரன் அட்வொகேட்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம
3: நிகழ்ச்சியில? இந்த காசின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தில இருந்து என் மனவானில் சிறகை அடிக்கும்
2: பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
4: ஜஸ்டின் கரங்கல்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
4: படிக்காதவன் படத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக.
3: படிக்காதவன் படத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக பாடல் இது உங்களுக்காக. நன்றி.

0: மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர மீனவ மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்துகிறார். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அவ்வப்போது அலைகள் சீற்றத்துடன் எழும்பி கடல் நீர் கரையை நோக்கி வேகமாக புகும் நிலை ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் சீற்றம் மற்றும் உயர் அலைகள் எழும் அபாயத்தை குறிக்கும் கள்ளக்கடல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான கடற்கரை பகுதிகளில் உள்ள நுழைவாயில்கள் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. சிறிய படகுகளை கரையோர பகுதிகளில் இயக்கக்கூடாது. படகுகள் ஒன்றோடொன்று மோதுவதையும் சேதமடைவதையும் தவிர்க்கும் வகையில் போதிய இடைவெளியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட வேண்டும். கடற்கரை மற்றும் கரையோர பகுதிகளில் படகு இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோர பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னியாகுமரி முதல் நீரோடி வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களும் அனைத்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரை பகுதிக்கு செல்வதையும் கடலில் குளிப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். நாம் இணைந்திருப்பது நிலாமுற்றம் நேரலையில். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: எனது புதிய பறவை பட பாடல்கள் இருந்தா, அதுல வந்து உன்னை ஒன்று கேட்பேன், அந்த பாடல். நன்றி மேடம், நன்றி
0: நன்றி நன்றி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிலாமுற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: வணக்கம், நெய்யூர்லேருந்து உதயகுமார்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
3: கப்பலோட தமிழ்ல காற்று வெளியீடு கண்ணம்மா.
2: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, பாடல் கேட்கலாமா?
3: நன்றி.

0: வினாவுற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து அன்பு வணக்கம் உங்களுக்கும். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? முதல்ல நீங்க யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து உங்கள் அன்பு தோழன் ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: 6 to 60 வரை செய்யப்பட்ட பகுதி, அது பஞ்சு வர்ணாசலம் இயற்றிய பாடு. எஸ்பிபி அந்த ஜானிக்கம்மா, ராஜா சார், ஜெயராஜா சார் கீழ எஸ்பி முத்துராபனையா தயாரிப்புல, அதுல கண்மணியே அந்த பாடு.
0: கண்மணியே 6 to 60 வரை படத்திலிருந்து உங்களுக்காக இது.
1: தேங்க்யூ.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து இரவு வணக்கம் உங்களுக்கும். யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல்?
4: படம் வந்து நெஞ்சிருக்கும் வரை. அந்த படத்துல இருந்து பூ முடிப்பால் இந்த பூங்குழலி இந்த பாசமிகு பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்கிறது.
3: அருமையான பாடல், கேட்கலாமா? நன்றி
4: நன்றி, வணக்கம்.

உலகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க.

0: ஏட்டையா? என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: இரவு நேர இசை தாளாட்டாய் வலம் வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
6: வணக்கம் மேடம்.
5: யார் பேசுறீங்கம்மா?
6: நான் சுந்தரம்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
6: பொண்ணுக்கு தங்கம் சிந்துதே வானம்.
5: தேன் சிந்துதே வானம், அருமையான பாடல் கேட்டிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள், நன்றி.

நேர்களை, நமது குமரி பண்பலை 101 நாளை காலை 10:02 இளஞ்சாரல். உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம் கருத்துக்கோவை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர், 10:45 திரைசை.

0: மாற்றம் நீரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கரங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பாடல்
1: பாடல் காதலித்தால் ஆனந்தம், கண்ணடித்தால் ஆனந்தம், தத்தமிந்தி மொத்தம் தந்தால் ரொம்ப ரொம்ப ஆனந்தம், பார்த்து கொண்டால் ஆனந்தம். அந்த இனிமையான பாடல்,
0: இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: மற்றும் நேரலையில் நிறைவான நேய. வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடி இருக்கு. கலீல் ரஹ்மான்,
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: அம்மா நான் கூடத்துல இருந்து சிஎம்எஸ்ஐ.

இதுவரை இனியும் தொட்ட பாடல்களை கேட்டு ரசித்தோம் நீலாமுற்றத்தில். நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ். இதுவரை உங்களோடு ஒய்பொன் மலர் பாலன். எண்ணத்தில் உண்மையும் தெளிவும் இருந்தால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் ஒரு நாள். நாளைய விடியல் நலமாய் அமைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். இன்னும் சில நொடிகளை தொடர்வது மனசு மயங்கும் திரையிசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றிய இந்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவனுக்கோ உண்மை பேச வேண்டும் ஆசை, ஆனால் தலைவிக்கோ பொய்யையும் மெய்யாயிருக்க வேண்டும் என்ற ஆசையோ?

எப்படியோ, உண்மையோ பொய்யோ, ஆனால் அன்பு மட்டும் ஒன்று, உண்மைதானே? அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றி பூவிலங்கு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவன் விடும் தூது அந்த தலைவிக்கு எப்படி இருக்கும்?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இசை ரசித்துக் கொண்டே விவேத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாடு நிலாவை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பாடல் வாலி இசை இளையராஜா. இதோ இந்த மலையோரம் வீசும் காற்று உங்கள் வீட்டின் முற்றத்திலே வீசட்டுமே. காத்திருங்கள் நேயர்களே.

வாசுதேவன் குரலில் டி ராஜேந்தர் இயற்றி இசைமித்தது. பூக்களைத்தான் பறிக்காதீங்க படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. ஆம் நேயர்களே, அன்பு என்ற வாசம் இந்த பூவில் இருக்கும்போது எப்படித்தான் பறிக்க தோன்றும் உங்களுக்கு?

என் நேயர்களே, அன்பு என்று முறிக்கும்போது நிச்சயமாக எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்து வரும் பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று சொல்லி மாலையாய் அந்த பூ சூடும்போது உங்களுக்குள்ளும் ஒரு ஆனந்தம் பிறக்கும்.

ஒலித்த குரல் இணைகின்றது எஸ் ஜானகியின் குரலோடு. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து இதோ அன்புக்கு ஒரு விளக்கம் இந்த இரவு வேளையில் கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழப்பம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் சென்னை ரெயின்போ

சம்பளை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நான் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனியும் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. எங்க சின்ன ராசா படத்திற்காக வாலி ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில். இந்த இரவு நேரத்தில் இந்த சேவல் கூவட்டுமா இல்லையா?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் புலமைப்பித்தன் ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல். இதோ ஃபஸ்ட்டு குயில், இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சேவல், இரண்டாவது குயில், அப்படிதானே?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இயற்றி இசமித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இது. ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து இதோ இந்த சொல்லாமல் வரும் பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். வழங்கி கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து கமல்ஹாசன் இணைந்து பாடியுள்ள பாடல் பாடல் புலமை பித்தன் நாயகன் படத்திலிருந்து. இந்த பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 11:51. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அடுத்த பாடலை கேட்டுவிட்டு முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள் என்று சொல்லி இதோ இரட்டைவால் குருவி படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் இதோ கண்ணன் வந்து பாடுகிறான்.

முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்பு நேயர், திருச்சி குமரன் நகர் லட்சுமி என்ற அன்பு நேயர், செல்வநாதன் என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், முருகன் பெருமாள் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து முகமத் யூசுப் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து கொடமானப்பட்டி கே வி ஜெய்சேன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து செல்வராஜ் ஐயாசாமி என்ற அன்பு நேயர், அவர்களையும் தொடர்ந்து கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பு நேயரும், புருஷவாக்கம் சவுந்தரராஜன் என்ற அன்பு நேயரும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும், ரசல் சுகுமாரன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் என்ற அன்பு நேயரும், பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்தும், அவர்களைத் தொடர்ந்து முகமது யூசுப் என்ற அன்பு நேயரும், சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தினை அழகாக விவரித்து விட்டார்கள். பாராட்டிய அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை தேவேந்திரன், வேதம் புதிது படத்திலிருந்து, இதோ கண்ணுக்குள் நூறு நிலவு.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, இப்பொழுதிலிருந்து காற்றின் மொழியாகவும், ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். தொடர்ந்து காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி

0: தயா, என்னது கண்ணேகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணு.
0: ஓஹோ, அப்ப பாரு.
2: தங்கமே, தங்கமே,

0: தங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும். இந்தா ஐயோ இந்தா அட இந்தா ஐயோ இந்தா இந்தா.
1: இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
1: அதான். பாடுங்க பாடுங்க.

0: ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓ முகரையப்பாரு, முகரைய. சரி, ஓ சரி.
1: இந்தங்கய்யா இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

0: கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விம்பு சுவையுள்ள

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே,

0: ஆடவத்தின் காதலுக்கு ஜெய்,
1: ஆடவத்தின் பாடலுக்கும் ஜெய், ஆடவத்தின் காதலுக்கு ஜெய்,
0: ஆடவத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.

அரண்மனை கிளி படத்திற்காக மின்மினி ஸ்வரநலதா குழுவோடு பாடிய பாடலை கேட்டு முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக கந்தன் கருணை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் ஜானகி, சோழமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குழுவினோடு பாடியுள்ள பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரையிசையில் பக்தி பாடல்கள்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 4:09. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பழனியூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நேரம் 4:59:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ லக்ஷ்மி அஸ்தோத்திர சதநாமா ஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம். பாடியவர்கள் பாம்பே சிஸ்டர்ஸ்.

ஜகதாம் அகிலப்சித கல்பகம் சாவதானமனாபூத்வா ஶ்ருணுத்வம் சுகசத்தம அநேக ஜன்ம சம்சித்தி லப்யம் முக்தி.

இருபது பார் நிமிடம் 40 நொடி நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இதயர்கள் போற்றம் இன்னிசை பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பே சாரதா.